0: 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 5:50. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம், 31 பராபவ வருடம் ஆடி மாதம் 6, 2026 ஜூலை மாதம் 22 புதன்கிழமை எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.

0: நிலையில்லாத பொருள்களை நிலைத்து நிற்பவை என்று கருதுவது அற்ப அறிவுடையவர்களின் செயலாகும். இது இழிவுடையது. குறள் எண் 331 அதிகாரம் நிலையாமை.
1: நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புள்ளறிவாண்மை கடை.
0: நிலையில்லாத பொருள்களை நிலைத்து நிற்பவை என்று கருதுவது அற்ப அறிவுடையவர்களின் செயலாகும். இது இழிவுடையது. குறள் எண் 331 அதிகாரம் நிலையாமை.
2: நேரம் காலை 5:55 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அற்புதமான காலை பொழுது.

இதில் நாம் கேட்க இருக்கின்றோம். நமது வானொலியில் இன்று இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று 22/7/2026 புதன்கிழமை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லிஞ்சலாக 6:10 இணைத்தானும் நிலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள். சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி இதில் அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஜெடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், சென்னைஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள். 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரத்தின்றல், 7:15 தமிழில் செய்திகள், சென்னைஞ்சலாக 7:25 நலமாய்பால மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல்கள் தருகிறார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8:00 மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லிஞ்சலாக 8:30 மதுரத்தென்றல், 9:00 அரங்கிசை, இதில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு, எஸ் பி ஆனந்த பத்மநாபா அவர்களின் வயலினிசை, டெல்லி எஸ் சாய்ராம் அவர்களின் மிருதங்க இசை, ஜி சந்திரசேகர் சர்மா அவர்களின் கடம் இசை கேட்கலாம். 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரத்தினற்றல், 12:00 நிகழ்ச்சி நேரமும், 12:50 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. பன்னிரண்டு 10:00 இசை மேடை, இதில் கே தாரணி அவர்களின் பாட்டு. 12:40 தமிழில் செய்திகள், சென்னைஞ்சல், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லிஞ்சலாக. 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் பகுதியில் அறிவின் அகரம் அனுபவத்தின் அழகு, ஆசிரியர் எஸ்தர் புஷ்பவள்ளி அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு, அதற்கு அடுத்த பகுதியாக தெரிந்து கொள்வோம் பகுதியில் வியக்க வைக்கும் ரயில் நிலையம் பற்றிய தகவல்கள் உங்களுக்காக பகுதியில் இந்திய வடிவக்கலை ஓவியங்கள், இதில் கோலக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுநர் டாக்டர் ஏ பிருந்தா அவர்கள் ஆகிய பகுதிகளை கேட்டு ரசிக்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லிஞ்சலாக, 2:15 மதுரத்தென்றல். இன்று மதியம் 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னைஞ்சலாக, இதில் கிரிக்கெட் போட்டி வர்ணனையாளர் வி விஸ்வநாதன் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னைஞ்சல். 3:00 பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெற்று மாலை 5:27 ஒலிபரப்பு துவங்கும் குரலமுதம் 331. மாலை 5:30 மதுரத்தென்றல், 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லிஞ்சலாக. 6:10 ஒரு பட பாடல்களில் இன்று உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சல், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தினர், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள் சென்னை அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். இன்று 7:30 மண்ணும் மணியும், இதில் விவசாயிகளுக்கான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சபரிநாதன் அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பழமொழி சிந்தனை, விடைபெறுமுன் ஆகியன கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சலாக, 8:30 இது நம்ம ஏரியா, இதில் எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் நிகழ்ச்சிகளாக, முதலாவதாக இளமையின் அழுத்தமும் ஆசையும் கலந்துரையாடல் வழங்க உள்ளனர் மாணவர்கள் ஜெர்லின் நிவேதா, திவ்யா ஜெயஸ்ரீ. அதனைத் தொடர்ந்து நகர்மயமாக்கலின் சமூக மாற்றம் குறித்து கலந்துரையாடல் ஆகியன கேட்கலாம். இது நம்ம ஏரியா பகுதியில் 8:30, 8:45 மதுரத்தினர், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக.

இரவு 9:30 அரங்கிசை, 10 மணிக்கு நாடாளுமன்ற கேள்வி நேர பதிவுகள் டெல்லி அஞ்சலாக, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு இனிதே நிறைவு, மறுநாள் காலை 5:45 ஒலிபரப்பு துவங்கும். இவை யாவும் நமது வானொலியில் இன்று இனி வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகளாகும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள். நேரம் காலை 6 மணி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: நேரம் காலை 6:40 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ் நேர்களை இன்று காலை 6:10 கேட்கலாம். இணைத்தானும் நலவை கேட்க சென்னை அஞ்சலாக, அதற்கு முன்பாக இந்த ஒரு 5 நாம் கேட்க இருக்கின்றோம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்
1: read by Shagun Chopra.

0: பத்து நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின்

0: மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசு கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்க பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாக கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவ பெருந்தகை எண்ணி துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர்தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகியிருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவ பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளை கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி ஈராயிரம் ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும் அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில் கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே. போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டி கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்கு சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கு இருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனை காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசரக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் அன்பான பக்திகரமான காலை வணக்கம். நேரம் காலை 6:16 ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இந்த காலை பொழுதை மேலும் பக்தி மனம் கமலச் செய்ய இது உங்களுக்காக பக்தி மாலை

கேட்டிணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் ஒலிக்கிருக்கும் நிறைவான பாடலாக

0: நேரம் காலை 6:35. இன்று பராபவரிடம் ஆடி மாதம் 6 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் சிறுதானியத்திலிருந்து குக்கீஸ் ப்ரௌனி தயாரித்தல் பற்றிய பயிற்சி

0: நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பான இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு கட்டாயம். முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. முன்பதிவு செய்ய வேண்டிய எண்கள் மீண்டும் ஒரு முறை 9488575716. பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். இலவச நேரடி வகுப்பில் பதிவு செய்து சிறுதானிய குக்கீஸ் தயாரிப்பு மற்றும் ப்ரௌனி தயாரித்தல் பயிற்சியை பங்கு பெற்று பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 31ஆம் தேதி வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி, மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால் நோய் தடுப்பூசி செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்த நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலா நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் இலவசமாக FMD தடுப்பூசி போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP-ஐ தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வாழைப்பூவிலிருந்து பல்வேறு மதிப்பு கூட்டு பொருட்கள் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பில் பங்கு பெற முன்பதிவு கட்டாயம். முன்பதிவு செய்ய அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9488575716. பதிவு செய்ய காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அழைக்கலாம். வாழைப்பூ மதிப்பு கூட்டு பயிற்சியான இலவச நேரடி வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கேட்டுக்கொள்கிறது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: மேலாண்மையில கட்டுப்படுத்துற இன்னொரு ஒரு முக்கியமான பூச்சி என்னன்னா புரோடீனியா புழுன்னு சொல்லுவாங்க. இப்ப நிலக்கடலையில அதிகமா இருக்கும், பயிர் வகை பயிர்கள்ல கூட இந்த புரோடீனியா புழு வரும். இந்த நிலக்கடலையில வந்து இந்த புரோடீனியா புழு ரொம்ப அதிகமா வரும். இந்த புரோடீனியா புழு எப்படின்னா பகல் நேரத்துல வந்து மண்ணுக்குள்ள இருக்கும், ஆனா ராத்திரி நேரங்கள்ல வந்து வெளியே வந்துட்டு அந்த பயிர்களை வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் கொண்ட ஒரு புழு இது. அப்ப பகல் நேரங்கள்ல வந்து மண்ணுக்குள்ள இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப இலைகளை வந்து சாப்பிடக்கூடியது. இலைகளை வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு மாடு மேஞ்ச மாதிரி பயிர்கள் எல்லாம் ஆயிரும். அதனால இது வந்து மண்ணுக்குள்ள பகல் நேரங்கள்ல இருக்கிறதுனால பகல் நேரங்கள நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி வந்து நல்லா பாய்ச்சிட்டோம்னா அந்த தண்ணிக்குள்ளேயே வந்து அந்த மூச்சு முட்டு அது வந்து அந்த புழு செத்து போயிடும். இந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள் இருக்கு. இதுல வந்து நீர் மேலாண்மை அப்படிங்கறதுல கூட நம்ம வந்து பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம்ங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சிறந்த உதாரணங்கள். அதுக்கப்புறமும் ரொம்ப முக்கியமானது என்னன்னா கலை செடிகள் நிர்வாகம். கலை செடிகள் நிர்வாகத்துக்கு பூச்சி மேலாண்மைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு இங்க கேட்டீங்கன்னா இது இந்த கலை மேலாண்மை அப்படிங்கிறது நிறைய பூச்சிகள் வந்து கலைகளை கூட சாப்பிடக்கூடியதா இருக்கு. அப்ப என்னன்னா கலைகளை வந்து அகற்றுவதால இப்ப கலைகள் கூட சேர்ந்து இருக்குதுன்னா அந்த கலைகள் மேலையும் இனப்பெருக்கம் செய்யும். அப்புறம் வந்து நம்ம பயிர்கள் மேலையும் இனப்பெருக்கம் செஞ்சு நம்ம வயல்ல வந்து அதிகமான எண்ணிக்கையில பூச்சிகள் வந்து இருக்கும். அதனால நம்ம என்னன்னா கலை மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைகள் எல்லாம் அகற்றி

0: அதிகமா வச்சுக்கணும். அப்பதான் நம்ம வயல்ல பூச்சியோட எண்ணிக்கை வந்து கம்மி ஆயிரும். இந்த மாதிரியான ஒரு சில மேலாண்மை முறைகள் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு சில இது பார்த்தோம்னா ஒரு பொறிகள், பொறிகள் பத்தி இப்ப நான் வந்து பொறிகள் பத்தி நான் உங்களுக்கு நான் சில இது சொல்றேங்க. இப்ப பொறிகள்ல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஒட்டு பொறிகள்னு சில இது இருக்கு. எப்படின்னா மஞ்சள் வண்ண ஒட்டு பொறிகள் இருக்கு, இல்லைன்னா வந்து நீல வண்ண ஒட்டு பொறிகள் கூட இருக்கு. இப்ப மஞ்சள் வண்ண ஒட்டு பொறிகள் அப்படின்னா இப்ப நான் சொன்னதுல பயிர் வகை பயிர்கள்ல மஞ்சள் தேமல் நோய் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த மஞ்சள் தேமல் நோயை வந்து பரப்பக்கூடியது வெள்ளை அப்படின்னு நானும் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்க. இப்ப வந்து மஞ்சள் வண்ண ஒட்டு பொறிகள் வந்து இந்த பயிர் வகை பயிர்கள்ல நம்ம கட்டுறதுனால இந்த வெள்ளை ஈக்கள் என்ன பண்ணுவோம், அந்த வெள்ளை ஈக்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னா அது அந்த மஞ்சள் வண்ணத்துக்கு வந்து கவந்து கவரும். அப்ப வந்து அந்த வெள்ளை ஈக்கள் எல்லாம் வந்து மஞ்சள் வண்ண ஒட்டு பொருட்கள் மேல என்ன பண்ணணும்னா விளக்கெண்ணெய் தடவி விட்டுறணும். விளக்கெண்ணெய் தடவும் போது அந்த மஞ்சள் கலரை பார்க்கும் போது என்னன்னா வெள்ளை ஈக்கள் எல்லாம் கிட்டத்துல வந்துடும். அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் தடவி இருக்கனால அதுக்கு வந்து ஒட்டிக்கிட்டு அது வந்து செத்து போயிடும். ஆனா ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்து விளக்கெண்ணெய் வந்து நம்ம வந்து தடவி விட்டுறணும். அதே மாதிரி இலைப்பேன்களுக்கு வந்து நீல வண்ண ஒட்டு பொருட்கள் வந்து நம்ம வந்து இது பண்ணணும். இப்ப இந்த இலைப்பேனோட தாக்குதல் வந்து மாமரத்துல வந்து அதிகமா இருக்கு. இப்ப சமீப காலத்துல மாமரங்கள்ல வந்து இந்த இலைப்பேனோட தாக்குதல் அதிகமா இருக்குங்க. இந்த மாம்பழத்துல வந்து அந்த மேல வந்து தோலை வந்து ஃபுல்லா அரிச்சிருது அந்த இலைப்பேன்கள். இப்ப இந்த இலைப்பேன்கள் வந்து காத்து மூலமா பரவும். ஒரு செடியில இருந்து இன்னொரு செடிக்கு காத்து மூலமா பரவும். அதனால இந்த காத்து மூலமா பரவும் போது நீல வண்ண ஒட்டுப்பொறிகள் வந்து நம்ம அமைக்கும் போது நம்ம தொங்க விடும் போது அந்த நீல வண்ணத்துக்கு கவர்ந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறமா விளக்கெண்ணெய் தடவி விட்டுறதுனால அந்த அதுக்கு வந்து வந்து ஒட்டி செத்து போயிடும். அந்த மாதிரி நீல வண்ண ஒட்டுப்பொறிகள் வந்து இலைப்பேன்களுக்கு பயன்படுத்திக்கலாம். மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொறிகள் வந்து நம்ம வெள்ளை ஈக்களுக்கு அசுவினி பூச்சிகளுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: இதுவரை இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையத்தின் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: என்னண்ணே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
6: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா?
5: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
6: அதுக்கு என்னமா பண்றது?
5: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
6: அதுக்கு
5: ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
6: சூப்பர் தங்கச்சி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
7: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

0: வாழ்வது மாநில செய்திகள் சென்னையிலாக.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார்.

0: பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த May 10 முதல் இதுவரை போதைப் பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2 முதல் 4 வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர்

0: பதிவாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கலில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம், வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரப் பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவிண்ணினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1000 கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணைகளிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன்பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.
1: உணவே மருந்து, மருந்தே உணவு என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். இந்த ஒரு வரியில் மனித ஆரோக்கியத்தின் முழு தத்துவமும் அடங்கியுள்ளது. ஆனால் இன்று அந்த நிலை மாறிவிட்டது. நாம் உணவை ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுவதில்லை, சுவைக்காகவும் வசதிக்காகவும் வேகத்திற்காகவும் தேர்ந்தெடுக்கிறோம். இன்றைய அவசர வாழ்க்கையில் சமையலுக்கு நேரமில்லை, வேலைப்பளு அதிகம். உடனே கிடைக்கும் உணவுகளை நம்முடைய முதல் தேர்வாக மாறிவிட்டன. சூப்பர் மார்க்கெட்டுக்குள் சென்றால் அழகான வண்ண பொதிகளில் அடைக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான உணவுப் பொருட்கள் நம்மை ஈர்க்கின்றன. குளிர்பானங்கள், சிப்ஸ், குக்கீஸ், சாக்லேட்டுகள், உடனடி நூடுல்ஸ், பீட்சா, பர்கர், சாசேஜ், நக்கட்ஸ், இவை அனைத்தும் நாம் அடிக்கடி வாங்கும் பொருட்களாகிவிட்டன. ஆனால் இந்த உணவுகள் உண்மையில் நமது உடலுக்கு என்ன செய்கின்றன என்று நாம் சிந்தித்து இருக்கின்றோமா? தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்றால் என்ன? இயற்கையில் கிடைக்கும் உணவுப் பொருட்களை பல தொழில்துறை செயல்முறைகள் மூலம் மாற்றி நீண்ட நாட்கள் கெடாமல் வைத்திருக்கவும் அதன் சுவை, நிறம், மனம், கவர்ச்சி ஆகியவற்றை உருவாக்கவும் தயாரிக்கப்படும் உணவுகளே தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அல்லது அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றன. இந்த உணவுகளில் பொதுவாக அதிக அளவில் சர்க்கரை, உப்பு, செயற்கை நிறமூட்டிகள், சுவையூட்டிகள், பாதுகாப்பு ரசாயனங்கள், டிரான்ஸ் கொழுப்பு, சுத்திகரிக்கப்பட்ட மாவு போன்றவை சேர்க்கப்படுகின்றன. ஏனெனில் இவை சுவையாக இருக்கும், உடனே சாப்பிட முடியும், சமையல் தேவையில்லை, விளம்பரங்கள் மூலம் கவர்ச்சியாக காட்டப்படுகின்றன, குழந்தைகளுக்கு பிடிக்கும் வகையில் தயாரிக்கப்படுகின்றன. ஆனால் வசதிக்காக நாம் தேர்ந்தெடுக்கும் இந்த உணவுகள் பொதுவாக நமது உடலை பாதிக்க தொடங்குகின்றன. உடல் பருமன் அமைதியாக வரும் முதல் எச்சரிக்கை. இந்த உணவுகளில் அதிக அளவு கலோரி இருக்கும், ஆனால் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து மிகவும் குறைவாக இருக்கும். இதனால் வயிறு விரைவாக நிரம்பினாலும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் கிடைக்காது. அதிகப்படியான கலோரிகள் கொழுப்பாக சேமிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக உடல் எடை அதிகரிக்கிறது. இன்று உலகம் முழுவதும் குழந்தைகளிடையே கூட உடல் பருமன் அதிகரித்து வருவதற்கு வாழ்க்கை முறை மாற்றங்களுடன் அதிக அளவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. உணவு பாக்கெட்டில் என்ன இருக்கிறது என்பதை படித்திருக்கிறோமா? நாம் வாங்கும் ஒவ்வொரு உணவு பொதியிலும் இன்கிரீடியன்ஸ் என்ற பட்டியல் இருக்கும். அதில் என்னென்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை படிப்பது ஒரு நல்ல பழக்கமாகும். நமக்கே உச்சரிக்க முடியாத அளவுக்கு நீண்ட ரசாயன பெயர்கள் அதிகமாக இருந்தால் அந்த உணவை அளவோடு பயன்படுத்துவது நல்லது என்று பல சுகாதார அமைப்புகள் பரிந்துரைக்கின்றன. நாம் உணவில் இயற்கை உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள், பயறு வகைகள் போன்றவற்றை தினசரி உணவில் சேர்க்க வேண்டும். வீட்டில் சமைத்த உணவை சாப்பிட வேண்டும். இனிப்பு பானங்களுக்கு பதிலாக இளநீர், மோர், எலுமிச்சை சாறு போன்ற இயற்கை பானங்களை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு குடும்பத்தில் உணவு பழக்கத்தை மாற்றுவது பெற்றோரிடமிருந்துதான் தொடங்க வேண்டும். குழந்தைகள் அதை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். பெற்றோர் வீட்டில் சத்தான உணவை சாப்பிட்டால் குழந்தைகளும் அதையே பின்பற்றுவார்கள். பள்ளிகளில் ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பற்றி மாணவர்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். பள்ளி உணவகங்களில் சத்தான உணவுகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அளவோடு மட்டுமே பயன்படுத்துவோம். ஆரோக்கியமான குடும்பத்தையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்குவோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்கியவர் எஸ் நமச்சிவாயம் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது அறிவோம் ஆயிரம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்ற பாரதியாரின் சிந்தனை வரிகளுடன் இந்த நாளை இனிதாக தொடங்குவோம் நேயர்களே. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக படையப்பா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இணைந்திருப்பது அறிவோம் ஆயிரம். உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா? பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும்போது என்ற பாரதியாரின் சிந்தனை வரிகளுடன் தொடரும் பாடல் கில்லி திரைப்படத்திலிருந்து.

0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தொடரலாம் நேயர்களே.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
2: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?

0: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேர்கள் இணைந்திருப்பது மதுரத்தெண்டல். மதுரத்தெண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்கிறது.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு

0: உறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின் போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின் ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளாா்.

0: ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜொலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல்கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன்பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் நிலையத்தில் நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம் தகவல் தருகின்றார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
3: மருந்தாளுநர் ஆகிய நாங்கள் மக்களுக்கு மருந்து கடைகளில் அலர்ஜியை பற்றி எப்படி ட்ரீட் பண்ணணும், என்ன செய்யணும்னு சொல்லி தரமாக எடுத்து சொல்லி மக்களுக்கு வந்து நலவாழ்வு கொடுப்பதற்கு நம் மருத்துவம் படித்த இந்த ஃபார்மசிஸ்ட் என்கிறோம் இல்லை, அது நமக்கு இந்த தொழில் தான் நமக்கு வந்து மக்கள் சேவை செய்யும் தொழில்.
4: அதாவது மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க பென்சிலின். இப்போ சில பேருக்கு வந்து என்னென்னா நீங்கள் சொன்ன அதே ஒவ்வாமை. இப்போ சில பேருக்கு வந்து பென்சிலின் ஒத்துக்குறோம், சில பேருக்கு வந்து மாண்டெக்ஸ் டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டு அந்த வீக்கம் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணிட்டு பண்ணுவாங்க. இப்போ புதிதாக போயிருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் கேட்குறாரு உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்குதான்னு. ஆனால் இவருக்கு அந்த அலர்ஜி இருக்குதா இல்லையான்றதை எப்படி வந்து மருத்துவர் வந்து கண்டறிவார், இல்லை மருந்துகள் மூலமாகவா இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாகவா, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன்.
3: இந்த நல்ல ஒரு அருமையான கேள்வி. ஆன்டிபயாட்டிக்ங்கிறது நுண்ணுயிர் கொல்லி. இது வந்து 1928 ஒரு

0: பெரிய ஆராய்ச்சியாளர், அவர் கண்டுபிடித்த மருந்து
1: சைலண்டில் போட்டோங்க சார்.
0: ஆன்டிபயாட்டிக்ங்கிறது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ற ஒரு மருந்து ஆராய்ச்சியாளர் அது கண்டுபிடித்தவர். எக்ஸலண்ட்டை சொல்லுவோம் இங்கிலீஷில், அதாவது மிரக்கில், அது அதிசய மருந்து. அது வந்து ஆன்டிபயாட்டிக் பென்சிலின். இது வரைக்கும் நம்ம வந்து எத்தனையோ ஆன்டிபயாட்டிக் வந்திருக்கு, ஆனால் ஆன்டிபயாட்டிக் எங்கள் நுண்ணீர் கொல்லியில் முதல் கண்டுபிடிப்பு வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1922 கண்டுபிடிச்சு 1940 நம்ம மனித குலத்திற்கு உபயோகத்திற்கு வந்தது. இது வந்த அப்புறம்தான் நம்ம நிறைய டிசீஸை வந்து நம்ம கியூர் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஆன்டிபயாட்டிக் வந்து ஒரு மிரக்கில் ட்ரக்ஸ். ஓகே,
1: இரண்டாவது உலக போர் நடக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக பயன்படுத்தப்பட்டது.
0: ஆமாம், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இது என்னன்னாக்கா, ஒரு 1000 பேரில் ஒரு ஆளுக்கோ இல்லை ஒரு 100,000 ஒரு 10 பேருக்கோ ஒவ்வாமை அலர்ஜி எங்கே ஒரு ப்ராப்ளம் வரும். இதில் இது நம்ம என்ன செய்யணும்னாக்கா, யூஸ்வலாக முன்னாடியெல்லாம் என்ன பார்த்தோம்னாக்கா, பென்சில் வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இன்ஜெக்ஷனு, அது வந்து முதல் டாக்டர் என்ன பண்ணுவார், அது ஒரு சின்ன ஒரு கையில் வந்து சப் தோல் கீழே ஒரு ஓரளவு ஊசி போட்டுட்டு கொஞ்சம் பேனாவில் மார்க் பண்ணிட்டு உட்கார சொல்லிடுவார். அது உட்கார்ந்தமுன்னாக்கா அலர்ஜி இருக்குமுன்னாக்கா அந்த ஊசி போட்ட இடத்துலேருந்து லேசாக சூடு ஏறும், அரிப்பு வரும்,
1: மயக்கம் எதுவும் வருமா,
0: அப்புறம் வந்து உடம்புக்குள்ள அப்படியே பரவுற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து வலி வரும். அந்த மாதிரி சொல்ல சொல்ல ஒரு சமயத்தில் என்ன பண்ணாக்கா, நான் சொன்ன மாதிரி ரொம்ப தீவிரமாச்சுனாக்கா அது கடைசியில் வந்து மனுஷனை கொன்னுடும். தட் இஸ் கால்ட் அனஃபைலாக்டிக் ஷாக். இது நான் நேர்லேயே பார்த்துருக்கேன், அது ரொம்ப ரேர், அதாவது இப்போ வந்து எல்லாருக்கும் ஆகாது. நம்ம வந்து முன்கூட்டி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால் ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுக்குறப்ப அவர் சார் சொல்கிற மாதிரி ஒவ்வாமை இருக்கான்னு கேட்டுக்கணும்.
2: மருந்தின் மகத்துவம் தகவல் வழங்கினார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள்.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொதுநலன்
5: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: பாதுகாப்பு
7: சரி, அப்ப நமக்கு என்ன பாதுகாப்பு?
6: போடணும் வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
8: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.
9: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல்.
10: ஒரு தடவை நாரதர் ஒரு தெரு வழியாக போய்கிட்டு இருந்தார். வழியில் ஒருத்தர் வேத சாஸ்திரம்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அவர் நாரதரை பார்த்து எங்கே போயிட்டுருக்குறீங்கன்னு கேட்டார். கடவுளை பார்த்துட்டு வரலாம்னு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னார் நாரதர். அப்படின்னா அவர்கிட்ட எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கேட்டுட்டு வாங்களே அப்படின்னார் இவர். சரி கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் நடந்தார். கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தொழிலாளி செருப்பு தைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தார். அந்த ஆளும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டார், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு வாங்கலேன்னார். அவர்கிட்டையும் சரின்னு சொல்லிவிட்டு நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்தார். கடவுளை பார்த்தார். இவங்க ரெண்டு பேரும் சொல்லி அனுப்பின விஷயத்தை பற்றி கேட்டார். அதுக்கு கடவுள் சொன்னார், அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி உடல் நீத்ததும் உடனே என்னை வந்து அடைவான். ஆனால் அந்த சாஸ்திரம் படித்த ஆள் இப்போதைக்கு என்கிட்ட வந்து சேரமாட்டான். அவன் இன்னமும் பல பிறவிகள் எடுத்து அங்கேயே இருக்க வேண்டியிருக்குது. எப்போ இங்கே வந்து சேருவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னார். நாரதருக்கு இதோட ரகசியம் என்னங்கிறது புரியல. எனக்கு ஒன்றும் புரியலையேன்னாரான் கடவுள்கிட்ட. சீக்கிரம் புரிஞ்சிக்குவே, நீ திரும்பி போகிறப்போ நான் இங்கே வைகுண்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால்

0: ஒரு ஊசியின் துவாரத்தில் ஒரு யானையை கோத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லு அப்படின்னார் கடவுள் சிரிச்சுக்கிட்டே. நாரதர் பூமிக்கு திரும்பினார். கடவுளை பார்த்தீங்களா, எப்படி இருக்கார் அப்படின்னு விசாரித்தார் வேத சாஸ்திரம் படித்தவர். ஓ பகவானா, அவர் வந்து யானையை வந்து ஊசியின் காதில் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறார் பார்த்தேன்னார் நாரதர். ஊசி காதில் யானையா? அது எப்படி முடியும்? நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு அவர். சரி, இந்த ஆளுக்கு இறைவன் பேரில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத நாரதர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தபடியாக அந்த தொழிலாளி இருந்த இடத்துக்கு போனார். இறைவனை பார்த்தீங்களான்னு கேட்டார் அவர். பார்த்தேன், ஒரு ஊசி துவாரத்தில் யானையை கோத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாரதர் அந்த ஆள் முகத்தை கவனித்தார். அந்த தொழிலாளி இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட ஆச்சரியப்படலை. அவரால் முடியாத காரியம் கூட உண்டானார். என்ன இப்படி சொல்கிற, ஊசியின் துவாரத்தில் யானையை கோக்க முடியும்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டார் நாரதர். நிச்சயமாக நம்புகிறேன்னார் அவர். அது எப்படி அப்படின்னு கேட்டார் இவர். இதை பாருங்கள், நான் இந்த ஆலமரத்தடியில் தான் தினமும் உட்காந்துருக்கிறேன். தினமும் இந்த மரத்திலிருந்து எவ்வளவோ பழம் கீழே விழுது. இந்த பழத்தில் இருக்கிற ஒவ்வொரு விதையிலேயும் உள்ளே ஒரு ஆலமரம் இருக்குது. ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் இருக்க முடியுங்கிறப்போ ஊசி துவாரத்தில் கடவுள் வந்து யானையை நுழைய வச்சாருங்கிறத ஒத்துக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக பதில் சொன்னாராம் அந்த தொழிலாளி. நாரதர் யோசனை பண்ணார், இந்த தொழிலாளி வேத சாஸ்திரங்களையெல்லாம் படிக்கலைன்னா கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து இறைவனை நம்புகிறான், அதனால தான் கடவுள் இந்த ஆளுக்கு சீக்கிரம் முக்தி கிடைக்கும்னு சொன்னார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம். இந்த கதையில் வர்ற கடவுள், நாரதர், வைகுண்டம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு சின்ன விதைக்குள்ளே ஒரு பெரிய ஆலமரம் தூங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மை, அந்தரத்தில் 1000 கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிற உண்மை, இதெல்லாம் வந்து நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த உண்மைகள் வந்து அதிசயமாக நமக்கு தெரியறதுனால அதை வந்து நம்பாமல் இருந்துட முடியாது. இயற்கையை பரிபூர்ணமாக நம்புங்கள், அந்த நம்பிக்கையே நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக தான் இந்த கதை. இந்த காலத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன பையன்கிட்ட கேட்டேன், ஏன்பா கடவுள் வந்து ஒரு பானைக்குள்ளே ஒரு யானையை நுழைய வச்சுட்டார்னு சொன்னால் அதை நீ நம்புவியா அப்படின்னு கேட்டோம். நம்புவேன் சார், அது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லைன்னா. எப்படின்னு கேட்டோம். எப்படின்னா அந்த பானை வந்து அந்த யானையை விட பெருசாக இருந்திருக்கும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான்.
1: இதுவரை கேட்டீர்கள் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் திரை இசையாக வலம் வர காத்திருக்கிறது. தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து வினித் சிங் குழுவினருடன் பாடிய பாடல் ஒன்று.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் திருமலை திரைப்படத்திலிருந்து

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களை. தொடரும் பாடல் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து.

கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் இப்பொழுது 8 மணி. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடர்கிறோம் நேயர்களே. சுறா திரைப்படத்திலிருந்து இது பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் நிறைவாக கொம்பன் திரைப்படத்திலிருந்து வி எம் மகாலிங்கம் ஆனந்த குரல்களில்

0: 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல். நேரம் 8:30.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் பாடல்கள் இனிதே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. நேயர்களே, இனி தொடரும் பாடல் விவேகம் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர், யோகி மாலி

நேரம் 8:45. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலய 1669 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என்னை அறிந்தால், திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், கானா பாலா, குரல்களில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்திலிருந்து

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: மதுரத்தண்டல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கி செய்தி நிகழ்ச்சியில் இன்று கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம். முதலில் பக்துனி சாரித்ரமோ, பேகடா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதித்தாளம்.

நேரம் 9:25 40 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர் சர்மா அவர்கள் கட்டம். தொடர்ந்து நின்னுவினாக ஷியாமா சாஸ்திரி கிருதி, பூர்வி கல்யாணி ராகம் விமலச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். ஆம் நேயர்களே, நாம் இணைய இருப்பது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில்.

கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் என் ராசாவின் மனசில் திரைப்படத்திலிருந்து எஸ் என் சுரேந்தர் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:05.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாட்ஷா திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜெயசுதாஸ் சித்ரா குரல்களில் பாடல் இதோ வலம் வருகிறது.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ! இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா, பதறாம, மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின்படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார்.

0: சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய நிலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் சசிரேகா குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியில் 1669 கிலோ ஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா மற்றும் குழுவினர்களுடன் பாடிய பாடல் இதோ காற்றலைகளில்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பள்ளம் பள்ளம்.
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
0: அத அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல இல்ல.
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்கு தான் அடிப்படையே.
1: ஏமா.

0: இதுக்கு தான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து
1: ஓட்டுங்கன்னு. ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
2: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 10:39. இனி வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நாட்டாமை திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தவசி திரைப்படத்திலிருந்து கே ஜே தேசுதாஸ் சாதனா சர்க்கம் குரல்களில்

0: பொருள். ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது. தாய் வீடு திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் வலம் வருகிறது.

இதுவரை கேட்டீர்கள் எனக்கு பிடித்த பாடல். இனி தொடர்வது மதுரத்தென்றல். நேரம் 11 மணி. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசையாக இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாசு குரல்களில்

0: சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தா.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் குரலில்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து மனோ சுஜாதா குரல்களில் பாடல் வலம் வருகிறது.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரல்களில் பாடல் ஒலிக்கும் நேரம் 11:25.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரிக்ஷா மாமா. விளம்பர இடைவேளைக்கு பிறகு பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் செந்தூரை

0: டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியின் நிறைவாக வளம் வரும் பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் குழுவினர்களுடன் பாடிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, இன்று நமது நிலையத்தில் வளம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை கே தாரணி அவர்களின் பாட்டு, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 என்னுயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 1:55

பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு நமது பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மாலை ஒளிபரப்பில் 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 டெல்லி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல் உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒளிபரப்ப கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி. இதுவரை நமது நிலையத்தில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சியில் நேரமும் பற்றி கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:10.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் கே தாரிணி அவர்களின் பாட்டு கேட்கலாம். துருசுகா என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், சாவேரி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை கே தாரிணி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வானொலி மத்தியிலே வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப் பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரக பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதியுதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1,961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்பு கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட

0: மாவட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும் புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 ஆண்டிற்குள் பாம்பு கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல்பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30 மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக 800 கோடி டாலர் செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,750 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸர் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பன்னெண்டு மணி 51 நிமிஷத்தை நெருங்கிட்டு இருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேர்களோட இணைந்து 101.6 கும்பகோணம் எஃப்எம் நேர்கள், 100.4 வெள்ளூர் எஃப்எம் நேர்கள், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் நேர்களும் கேட்டுட்ருக்கீங்க. ரெட்ரோ நேரம்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம். மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சு செயல் கேட்கலாம்.

0: நேரம் 1:10.
1: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கல்வி என்பது புத்தகத்தில் இருப்பதை மட்டும் கற்றுத்தருவதல்ல, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத்தருவதுதான். அந்த வகையில் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் மனதில் அறிவின் விதையை விதைத்து 35 ஆண்டுகளாக மாணவர்களை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் வழிநடத்தி தன் பணியை செவ்வனே செய்து முடித்த ஓய்வு பெற்ற ஆசிரியை எஸ்தர் புஷ்பவள்ளி அவர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகமும் இந்த ஆசிரியர் பணிக்கு நீங்க வந்த பயணம் பத்தியும் சொல்லுங்க மேம்.
2: என்னுடைய பெயர் எஸ்தர் புஷ்பவள்ளி. என்னுடைய பூர்வீகம் வந்து ராமநாதபுரம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். நான் மதுரையில் ஒரு பள்ளியில் படித்து அதன் பின்பு என்னுடைய ஆசிரியர் பயிற்சியை ராமநாதபுரத்தில் ஒரு பள்ளியிலே முடித்தேன். அதைத் தொடர்ந்து 35 ஆண்டுகள் என்னுடைய ஆசிரியர் பணியிலே முடித்து கடந்த 1 May 2026 என்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறேன்.
1: ரொம்ப அருமையா, ஒரு 35 ஆண்டுகாலமாக வந்து ஒரு ஆசிரியர் பணியை வந்து ஒரு சிறப்பான ஒரு பணியை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆனா முதல் நாள் அந்த வகுப்பு எடுத்த அந்த அனுபவம் இருக்குல்ல, அது யாருனாலையும் கண்டிப்பா மறக்க முடியாது இல்லையா? சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: எனக்கு 23 தொடங்கி இருக்கு. அந்த நாட்கள்ல நான் ஸ்கூலுக்குள்ள நுழையும் பொழுது அந்த ஸ்கூல்ல மிகப்பெரிய ஸ்கூல், நிறைய ஆசிரியர்கள், நிறைய மாணவர்கள். வகுப்பறைக்குள்ள நான் நுழையும் பொழுது காலை வைக்கும் போது எந்த இடத்துல காலை வைக்கிறது தெரியல, அந்த அளவுக்கு மாணவிகள் நிறைந்திருந்தார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 98 மாணவிகள் உள்ள நுழையும் பொழுது எனக்கு வந்து இருந்த ஒரு பயம், அது எப்படி எனக்கு சொல்ல முடிஞ்சுன்னா, ஒரு நிரப்பப்படாத, தண்ணீர் நிரப்பப்படாத ஒரு குடம்போலையும், ஒரு எழுதப்படாத ஒரு சிலேட்டை போலையும் உணர்ந்தேன். ஏன் சொன்னால், அதை பார்த்த உடனே ஒரு பயம் என்னன்னா, எனக்கு ஒன்றுமே இல்லை. யார் பார்த்தாலும் மூத்த ஆசிரியர்கள், என்னை விட கிட்டத்தட்ட 15 வயது மூத்தவர்கள், 40-45 வயசு உடையவர்கள். நான் தான் இங்கே ஜூனியர், ரொம்ப ஜூனியர் நான் தான் அந்த ஸ்கூலில். அப்போ எல்லாருமே 40க்கு மேலே இருந்தவங்க. அந்த பயம் என்னை வந்து ரொம்ப ஆட்கொண்டது. காலப்போக்கில் எனக்கு மாறுவதற்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்தது.
1: அதாவது 35 வருஷம் ஆனாலும் இன்னமும் அந்த படப்படப்பு இதெல்லாமே வந்து இருக்கிற மாதிரியே வந்து, நீங்க ஃபர்ஸ்ட் டே இப்பதான் நீங்க வந்து வகுப்படுத்த மாதிரியே நீங்க சொன்னீங்க, அந்த உணர்வு ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ 35 ஆண்டுகள்ல ஒரு வகுப்பு ஆசிரியரா வந்து நீங்க ரொம்ப வருஷமா வந்து நீங்க எந்த வகுப்பு குழந்தைகளுக்கு நீங்க எடுத்திருக்கீங்க?
2: 35 ஆண்டுகளில் 1 ஆண்டு வந்து நான் 7th எடுத்தேன், 1 ஆண்டு வந்து 8th எடுத்தேன், 33 வருஷம் வந்து நான் 5th தான் எடுத்தேன். காலையில் 8:30 நுழைஞ்சோன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும், அந்த காலங்களில் நாங்கள் 6 மணி வரைக்கும் இருப்போம். 6 மணி வரைக்கும் நாங்கள் வேலை செய்துட்டு போவோம். 5 பாடமுமே நாங்கள் தான் எடுப்போம். அதனால மாணவர்களை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒவ்வொரு மாணவர்கள் பற்றி, குடும்ப சூழல்லேருந்து எல்லாமே நாங்கள் அத்துப்படியாக வச்சுருப்போம். நாங்கள் முதல்ல போனதுக்கும் அதற்கு பிறகு நான் கற்றுக்கின்றதுக்கு ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
1: இப்ப ஒரு பள்ளியில வந்து ஒரு ஆசிரியர் பணி அப்படின்றது வந்து அந்த பள்ளியோட முடிஞ்சு போறது கிடையாது. அப்ப ஒரு ஆசிரியர் அப்படின்னா அவங்களோட முழு பணியும் எப்படி இருக்கும்?
2: என்னுடைய பணியில வந்து நான் ஒரு பாடம் எடுக்க போறேன்னா, அந்த பாடத்துக்கு என்னென்ன என்னால சார்ட், எய்டு, பிக்சர்ஸ், நிறைய ஆல்பம் ஒர்க்கு, கடையில் என்னென்ன எந்தெந்த பொருள் என்ன, இப்போ கணக்குன்னா அதுக்கு என்னென்ன வாங்கலாம், சயின்ஸ்க்கு என்ன வாங்கலாம், சோசியலுக்கு என்ன வாங்கலாம், இப்போ மாதிரி நமக்கு ஒரு சேர்ச் பண்ணிட்டா உடனே நமக்கு கிடைச்சிடும். அப்போ வந்து எதுவுமே கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வமான காரியம். எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, வீட்டு வேலை எல்லாமே இருக்கு. இருந்த பொழுதிலும் இது வந்து பிரதான தொழில், இதுதான் எனக்கு உணவு கொடுக்கிற ஒரு தொழில். நான் கிட்டத்தட்ட தூங்குறதுக்கு 12 மணி 1 மணி ஆகும், அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் வந்து என்னுடைய வகுப்புக்கு வருவேன். உண்மையிலே ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய வேலையை செஞ்சிருக்கேன். உண்மையா பயந்து மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் நான் அதிக நாள் வந்து நான் வகுப்பு

0: சரியா நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது 9 வயது இல்லைனா 10 வயசு குழந்தைங்க தான் அதில் இருப்பாங்க. இந்த பருவ குழந்தைகளை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா நல்லதும் தெரியாது, அவங்களுக்கு கெட்டதும் தெரியாது. அப்போ இந்த 2 பருவமும் கலந்த ஒரு குழந்தைங்களை நம்ம எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும்?
1: மாணவிகள் வந்து நம்ம கிட்ட ரொம்ப ஒரு அன்பை எதிர்பார்க்கிற ஒரு வயது. நம்ம வந்து அவ தவறு செய்யும் போது நம்ம அடிச்சிருவோம், ஆனா அந்த நிமிஷம் அந்த புள்ள மறந்துடும். மறந்துட்டு அடுத்த கணம் ஓடி வந்து மிஸ் அப்படின்னு வந்து நம்ம வசத்தை பார்த்துட்டு நிற்கும், நம்ம பேச மாட்டோமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த

0: நம்ம வந்து அவ தவறு செய்யும் போது நம்ம அடிச்சிருவோம், ஆனா அந்த நிமிஷம் அந்த பிள்ளை மறந்துடும். மறந்துட்டு அடுத்த கணம் ஓடி வந்து மிஸ் அப்படின்னு நம்ம முகத்தை பார்த்துட்டு நிற்கும், நம்ம பேச மாட்டோமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த கோவம் நம்மளுக்கு வந்து தணிஞ்சிரும். தணிஞ்சிட்டு அவளை சரி இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது சரியா அப்படி சொல்லும். நல்லா படிக்கிற பிள்ளைய பாராட்டிட்டு அவளுக்கு ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவள் அது ரொம்ப சந்தோஷப்படுவாள். நான் சொல்லுவேன், உனக்கு எத்தனை முறை தெரியலனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் பயம் இருக்கக்கூடாது. பயம் வந்து எப்போ இருக்கணும், இருக்க வேண்டிய இடத்துல தான் பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம அன்பை தட்டி கொடுத்தே நம்ம போனோம்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு நல்லா அவங்கள கொண்டுட்டு வர்றது நம்மளால் முடியும். இன்னொன்று அவங்கள பர்சனலாக அவங்ககிட்ட உனக்கு ஏன் சோர்வாக வந்திருக்கேன், ஏன் இந்த வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னா அவள் அப்படியே படிப்படியாட்ட மடமடமடமடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டம், பெற்றோர்கள் கஷ்டம். அதனால் எங்களுக்கு இந்த ஒரே வகுப்பில் இருக்கிறதுனால மாணவிகளை வந்து நாங்கள் கையாள்வது இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமான ஒரு காரியம். எல்லா சூழ்நிலையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா எல்லா நேரமும் நாங்கள் தான் இருக்கிறோம். அதனால நாங்கள் அவங்கள கொண்டுட்டு வர்றது எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு சுமையாக எங்களுக்கு தெரியாது.
1: இப்போ நீங்கள் வந்து இந்த ஆசிரியர் பணிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம், அதாவது உங்களோட வயதுல பாதிக்கும் மேல ஆசிரியர் பணியில இருந்திருக்கீங்க இல்லையா? சோ இந்த ஆசிரியர் பணிக்கு நீங்க முதல் முதல்ல வரும்போது உங்களுக்குமே வந்து அந்த ஆசிரியர் பணியே புதுசுதான். வருஷங்கள் போக போக போகதான் நம்மளோட பொறுப்புகள் என்ன, அதுக்கு நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து உருவாக்கிக்கிறணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் போக போக தான் நம்ம கடந்துப்போம் இல்லையா? முதல் முதல்ல ஒரு ஆசிரியரா இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க, 35 ஆண்டுகள் முடியும் போது அந்த தருணத்துல இருக்கிற அந்த ஆசிரியரா நீங்க எப்படி நீங்க மாறினீங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: நான் வந்து இந்த முதிர்ந்த நிலையை அடைவதற்கு என்னுடைய மூத்த ஆசிரியர்கள் தான் எனக்கு காரணம். நான் சிறு வயதில் நான் போகும்போது யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும், யார்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு. எனக்கு எப்போதுமே என்னுடைய பாடத்தில் சந்தேகம் இருக்கிறத வந்து நான் பிறர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். ஒன்று டிக்ஷனரியை ஃபாலோ பண்ணுவேன், இல்லாட்டி மூத்த ஆசிரியர்களை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இப்போ ஒரு சயின்ஸோ சோசியலோ மேத்ஸோ எனக்கு தெரியலன்னா இதுக்குன்னு தனியாக படித்த சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் நான் கேட்பேன், மிஸ் இந்த எலும்பு படத்துக்கு எப்படி நடத்தணும், கண்ணுக்கு எப்படி நடத்தணும், உறுப்புகள் படத்துக்கு எப்படி இருக்கணும், அவங்கக்கிட்ட போய் நோட்ஸ் எடுப்பேன். அதே மாதிரி மேத்ஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்பேன், அதை எனக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும், தெரியாமல் நம்ம போய் நிற்கக்கூடாது. நான் நிறைய புஸ்தகம் வாசிப்பேன். இருந்த பொழுது மூத்த ஆசிரியர்கிட்ட ரொம்ப ஆலோசனை கேட்பேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லலாம் என்ன செய்வேன்னா ஸ்கிட்டு, எப்போதுமே பாடம் நடத்தும் போது நாடகத்தின் வாயிலாக அப்படிலாம் நான் வந்து என்ன செய்வேன்னா நடத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தனால அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க, ஆதி மனிதனா ஆதி மனிதனையும் கொண்டாந்து நிறுத்திட்டீங்க, உறுப்புகள்னா அந்த உறுப்புகளையே அப்படியே கொண்டாந்து எல்லாத்தையும் டெமோ பண்ணி காட்டிட்டீங்க, மார்க்கெட்டு எடைங்கிற கணக்குக்கு அப்படியே ஒரு கடையவே ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்படிலாம் வந்து நிறைய இது பண்ணியிருக்கு. நிறைய அனுபவம் மூத்த ஆசிரியர் முறை நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நான் வந்து எங்கே போனாலும் என்னால் இன்னொரு 10 வருஷம் கூட நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்யலாங்கிற அளவுக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன். மேடையில் பேசுறதுக்கு கற்றுக்கிட்டேன், ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு கற்றுக்கிட்டேன், ஒரு ஃபெலிஸ்டேஷன் கொடுக்கறதுக்கு கற்றுக்கிட்டேன். இது எல்லாமே நான் மூத்த ஆசிரியன் வாயிலாகவும், இன்னும் நிறைய கதை சொல்லுவேன் அது வந்து புத்தகத்தின் வாயிலாக, ரீடிங் ஹேபிட் எனக்கு ரொம்ப உண்டு, நான் அதன் வழியாகவும் நான் கற்றுக்கொண்டேன்.
1: அதாவது அந்த ஆசிரியர் பணியை பற்றி ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போதும் உங்க மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட நீங்க சொல்றீங்க, அது உங்க முகத்திலேயே தெரியுது. அதாவது ஒவ்வொரு பணிக்குமே வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ஆசிரியர் பணிக்கு அப்படின்னு தனித்துவமான விஷயம்னு நீங்க பாக்குற விஷயத்த சொல்லுங்க.
0: எனக்கு எப்போதும் கையில் ஒன்று சாப்பீஸ் இருக்கணும், அல்லது நோட்டில் ரெட் பென் இருக்கும், நோட்டு திருத்திருக்கு, இந்த வேலை தான் நான் இருப்பேன். பாடம் நடத்தணும், நின்று தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருக்கும். அதனால் எந்த நேரமும் ஒரு தேனி மாதிரியே நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், ரொம்ப பிரியப்படுவேன். அதே மாதிரி மாணவர்களையும் அப்படித்தான் வச்சுருப்பேன். வெறும் பாடம் மட்டும் நடத்துறது மட்டும் இல்லை, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டுட்டு வரேன்னு நினச்சி, எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப என்னை முழுமையாக அர்ப்பணிப்பேன். ஒரு தோய்ந்து போய் ஒரு சோம்பேறியா அப்படிலாம் இருக்கணும், நல்லா நடத்தணும், பிள்ளைகளுக்கு நல்லா போய் ரீச் ஆகணும். இந்த பாடம் ஏன் எடுக்கிறோம், அதோடைய கருத்து என்ன, அது எப்படி போய் பிள்ளைகளுக்கு போய் சேரணும், அது அவளுக்கு எந்த விதத்தில் பயனாகுங்கிற அளவுக்கு நான் டீச் பண்ணணும் விரும்புவேன்.
1: இப்போ அந்த 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த ஒவ்வொரு எழுத்தா கூட்டி அந்த ஒவ்வொரு வார்த்தையை கம்ப்ளீட்டா சொல்ல தெரியும். அதே மாதிரிதான் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வந்திருப்பாங்க. இப்போ 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவு வாசிக்கிறதுக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த டைமில் அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்ன்றது வந்து நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க?
0: 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணுவா இது பண்ணுவா. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ஹியரிங் நிறையா இருக்குது, ரைட்டிங் வந்து அவங்களுக்கு ஸ்லோவாகிடுச்சு. ஏன்னா டிவி பார்க்குறாங்க, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க நிறைய. நீங்கள் இப்போ நம்மளுக்கு

0: தெரியாத ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ எனக்கெல்லாம் சில இதை வச்சுட்டேன்னா தெரியாது, அவளுக்கு படிப்பே வராது. ஆனால் இந்த செல்ஃபோனில் அவளுக்கு நிறைய காண்டாக்ட் இருக்கும், எனக்கு தெரியாதெல்லாம் அவளுக்கு தெரியும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு நிறையவே எழுத்து கொஞ்சம் கஷ்டப்படுறான் எழுதுறதுக்கு. இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்துலேருந்து இப்போ ஜூனில் இப்போ நான் ஆரம்பிச்சேன்னா அவங்களுக்கு முதல்ல அந்த எழுத்து கொண்டு வரதுக்கு ஓரெழுத்து ஈரெழுத்து மூவெழுத்து இந்த எழுத்துக்களை முதல்ல அறிமுகப்படுத்தி முதல்ல ஆணாவணாவை கொண்டுட்டு வந்து அந்த கூட்டு எழுத்துக்கள் எப்படி வந்துச்சு, ஒரே எழுத்துனா தை பை கை அப்படின்னு வருது, ஈரெழுத்துனா கல் மண் அந்த மாதிரி இருக்குது. சில இடத்துல ரொம்ப புரியாத பிள்ளைகளுக்கு அதை எடுத்து காட்டி இதுதான் கல் இதுதான் மண் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாசிக்கிறதுக்கு அவளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் டெய்லி என்ன செய்வேன், பாடத்திலேயே ஒரு பகுதியில் ஒரு அஞ்சு வரி வாசிக்கணும், அதே மாதிரி ஆங்கிலத்தில் அஞ்சு வரி வாசிக்கணும். வாசிப்பு பயிற்சிக்கு நிறைய வந்து கதைகள் மூலம் கதை புக்கு டெய்லி வாசிக்கணும், கிளாஸில் சொல்லி வாசிக்க வைப்பேன். வாசிப்பு பயிற்சி இருந்தால் தான் அந்த பிள்ளைங்களால் புக்கு படிக்க முடியும். படிச்சா மட்டும் பார்த்தா எழுதணும், வாசிக்கணும் எழுதணும், இது ரெண்டு தான் படிப்புல ரொம்ப முக்கியமானது.
1: இந்த ஒரு ரெண்டு பயிற்சியும் வந்து அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க.
0: கட்டாயம்,
1: அதாவது படிப்புல பின்தங்கிய குழந்தைகளையும் ஒரு வகுப்புன்னு எடுத்துட்டோம்னா அதை வாழ்த்தனம் பண்றதுக்குன்னே ஒரு சில குழந்தைகள் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சேட்டை பண்ற குழந்தைகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
0: ஒண்ணுமே தெரியாத மாணவி இருக்கிற இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருப்பான். நான் முதல்ல சொன்னது மாதிரியே அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன 2 லெட்டர் அந்த சொன்னால ஈரெழுத்துக்கள் மூவெழுத்துக்கள் உள்ளதை போதிச்சு அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யணும், எழுத வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்றதுக்கு இப்போ எழுதி காட்டிட்டாலா வெரி குட், இதே தான் நாளைக்கு செஞ்சுட்டு இது 5 டைம்ஸ் எழுதிட்டு வரணும், இது 2 டைம்ஸ் எழுதி டேபிள்ஸா 2வாய்ப்பாட ஒரு 5 வரைக்கும் எழுதிட்டு வந்துருச்சு, நீ செஞ்சுட்டு வந்துட்டா உனக்கு காலையில் நான் முட்டாய் கொடுப்பேன் அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். அப்படித்தான் இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் நான் அப்படித்தான் செஞ்சிருக்கேன். வந்து உடனே என்ன சொல்லி நான் காலையில் முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நினைப்பா. இந்த வாழ்த்தனம் பண்ற பிள்ளைகளுக்கு லீடர்ஷிப், நீ தான் இன்றைக்கி கிளாஸ் லீடர், நான் இப்போ வெளியில் போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு மேடம் கூப்பிட்டுருக்காங்க போகிறேன், வகுப்பு அமைதியாக இருக்கணும் நீ தான் பார்க்கணும், நோட் எழுத முடிச்சோன்னா கலெக்ட் பண்ணி வை அப்படின்னு அவளுக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்த லீடர்ஷிப் அவன் நல்லா பார்த்துட்டான், இன்னைக்கு சூப்பராக செஞ்சாடி இந்த பொண்ணு அப்படின்னு அவளை பாராட்டி ஒரு பேனா வையாது ஒரு பென்சில் ஏதாவது கையில் கொடுத்துட்டோம்னா அவள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் ஒரு லீடர், அவளுக்கு வந்து வீட்டில் போய் சொல்லிடுறது நான் தான் இன்னைக்கு லீடர் அப்படின்னு அவளுக்கு இந்த தலைமைத்துவம் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவளோட வாழ்த்தனம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
1: அதாவது நீங்கள் நிறைய விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர் குணாதிசயமாக இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதில் இன்னமுமே வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய குணாதிசயங்கள் பற்றி சொல்லுங்களேன்.
0: ஆசிரியர்கள் வந்து எப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைக்கு என்ன கேர் கொடுக்குறோமோ, கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படணும், கண்டிக்கிற நேரத்தில் கண்டிக்கணும், திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டணும், எல்லாமே இருக்கணும், எல்லா நேரமுமே அன்பாக போக முடியாது, அதால் திருத்த முடியாது சரிங்களா. அதனால அந்த ஆசிரியர்களுக்கு வந்து கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும், நல்லா அவங்களோட போட்டு பொறுமை இருக்கணும், இதெல்லாம் இருக்கும். பொறுமை ரொம்ப அவசியம், ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட எங்கிட்ட நிஜமாவே அந்த பிள்ளைகள் பண்ற சேட்டையில பொறுமை இருக்காது, ஆனா இதெல்லாம் இருந்தா தான் அவங்களை என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல ஆசிரியரா இருக்க முடியும்.
1: இப்போ ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு பாடம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணும்?
0: ஒரு வருஷம் முழுவதும் அவங்களோட நான் இருக்கேன், அப்போ அவங்க என்னை பார்க்குறாங்க, நான் எப்படி பாடம் எடுக்கிறேன், நான் எப்படி நடந்துக்கிறேன், மற்றவங்களோட எப்படி இருக்கிறேன், இந்த பிள்ளைகளோட எப்படி இருக்கேன், என் வேலையில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சின்சியர் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்போ பிற்காலத்தில் அவங்க வரும்போது இந்த மிஸ் தான் நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போனால் ஒரு கண்டிப்போடு இருக்கணும், ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும்.
1: இப்போ நான் கேட்க போகிற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட்டாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? அது என்ன வீட்டில் வந்து பெற்றோர்கள் வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஆசிரியர் ஒரு வார்த்தையில் சொன்னால் கேட்குறாங்க, அப்படி அவங்க கிட்ட என்ன ஒரு மேஜிக் இருக்குது?
0: இப்போ நாங்கள் ஒரு செகண்ட் மதராக இருக்கிறோம், அப்போ நம்ம வந்து அந்த பிள்ளைகளை சமமாக நடத்தணும், அந்த பிள்ளைகள் செய்கிற தவறையும் நாங்கள் சுட்டி காட்டுறோம், படிக்கிற பிள்ளையவே என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாரும் நல்லா எழுதுறாங்க பாராட்டுறாங்க, நம்ம சரியாக எழுதல தூக்கி போட்டுறாங்க, அப்போ நம்மளுக்கு திறமையுக்கு முன்னாடி நம்ம ஹர்ட் ஆகுறோம். இப்போ மிஸ் சொல்கிறத ஒழுங்காக கீழ்படியணும், அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க மாதிரி ஒரு ஆழமான ஒரு அன்பு அவங்க கிட்ட, அன்பு கலந்த மரியாதை அவங்க கிட்ட நிறையா இருக்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மிஸ் சொல்கிறதான் கரெக்டு, அம்மாட்ட செல்ல பண்ண முடியாது, ஆசிரியர்கிட்ட செல்ல பண்ண முடியாது, இந்த கூட்டத்தில் வந்து நம்ம ஒதுங்கி இருக்க முடியாது, அவங்களோட ஐக்கியமாக இருக்கணும்னா அவங்க சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத அவங்க கொண்டுட்டு வர்றாங்க.
1: இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அன்பு கலந்த மரியாதை, அது அன்பு கலந்த மரியாதையா இல்லை பயம் கலந்த மரியாதையா?
0: பயம்னு சொல்லலாம், ஏன்னா என்ன அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். அன்பு கலந்ததுங்கிற போது நம்ம வந்து நல்லா படிக்கிற பிள்ளைய நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். யாரை அடிப்போனோ படிக்காமல் இருக்கிற பிள்ளைய இருந்து ஏன்டி இப்படி படிக்காமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை ரெண்டு கிள்ளுவோம் ரெண்டு அடிப்போம் ஏதோ ஒன்று இருக்கும்.

0: நல்லா படிக்கிற பிள்ளைய நாலு பேருக்கு முன்னாடி செட்டிங்கன்னா வெக்கப்படுவான். பயம் கலந்த மரியாதைன்னு சொல்ல அன்பு கலந்த மரியாதைன்னு நம்ம அன்பு கலந்த மரியாதைங்கும் போது நம்மளை கோவப்படுத்த மாட்டாங்க, என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்வாங்க.
1: ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க நீங்க. சரி, இப்போ பயம் கலந்த மரியாதைன்றது நம்ம அடிச்சிருவோமோன்ற ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அந்த தண்டனை அப்படின்றதுல வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா சொல்லுவாங்கல்ல, கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்றது சொல்லுவாங்கல்ல. சோ இப்ப ஆசிரியர் கொட்டுறது வந்து மோதிர கையில கொட்டுறதுக்கு சமமா?
0: நல்ல நிலைக்கு அந்த பிள்ளை வரணுங்கிறதுனால தானே அந்த பிள்ளைய செய்கிறோம். இப்போ வந்து அதை வந்து சும்மா நம்மளை அடிக்கப்படல, இவ்வளோ அழகாக எழுதிட்டு இந்த இடத்துல ஏன் இப்படி எழுதியிருக்கேன், கீறி இருக்கேன், என்ன எழுத்து எழுதுறேன், ஒழுங்காக எழுது, நல்லா அழகாக எழுது, இந்த கோட்டுக்குள்ள இங்கிட்டு ஏன் வருது, அந்த பயத்தினால எழுதுனா செய்கிறேன், தன்னுடைய காரியத்தை சீர்படுத்திக்கிறேன், தன்னுடைய காரிய தன்னுடைய பழக்க வழக்கத்தையே ஒழுங்குபடுத்திக்கிற சீர்படுத்திக்கிற, இனிமேல் இப்படிப்பட்ட தவறு நம்ம செய்யக்கூடாது. இந்த இடத்துல பயம் கலந்த மரியாதைன்னு தான் நம்ம சொல்லணும்.
1: அப்ப அந்த தண்டனை அந்த பயம் இரண்டுமே வந்து ஒரு டிசிப்ளினா ஒரு ஒழுக்கமா கொண்டு வரதுக்கு அது உதவுதுன்னு சொல்றேன்.
0: ஒரு சிறப்பா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்.
1: இவ்வளவு நேரம் வந்து ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து ரொம்ப அருமையா புதுவிதமான ஒரு பதிலுமே நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். ஒரு 35 ஆண்டு காலமா வந்து இந்த பணியில நீங்க ரொம்ப சிறப்பான முறையில உங்க பணியை வந்து நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து நீங்க கொடுத்த பதிலே வந்து சொல்லும். அதே மாதிரி இப்ப அந்த 35 ஆண்டு காலமாக நான் இந்த ஆசிரியர் பணியில திருப்திகரமா நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன், எனக்கு இதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு.
0: இது சொல்லணும்னா நிறைய காரியங்கள் நான் சொல்லலாம். நாகலட்சுமின்னு ஒரு என்னுடைய மாணவி, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும் அவள் படிச்சுட்டு போய், கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அவளை நான் ரொம்ப நேசித்தேன். என்னன்னா அவளுடைய பேக்ரவுண்ட், அவளை ரெண்டு தினமும் கொண்டாது அவளுக்கு உணவு கொடுக்கற ஒரு வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு வந்து காலில் டப்புன்னு விழுந்தா பாருங்க எந்த அளவுக்கு நான் உணவுக்கு கஷ்டப்பட்டேன் மிஸ். நான் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தி கவர்மெண்ட்டில் வந்து ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் தான் 100 பிள்ளைகளை வச்சு பாதுகாத்து உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மிஸ் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு நிகழ்ச்சியானது. அப்புறம் ஒரு முறை ஆட்டோவில் வரும்போது அடுத்த கிளாஸ் பிள்ளை 50A திடீர்னு வந்த பஸ்ஸில் வந்து கீழே விழுந்தாலும் சக்கரம் அவன் காலில் ஏறிடுச்சு. என் பிள்ளை ரெண்டு பிள்ளைகளும் நான் கூட்டிகிட்டு வரேன், சக்கரை ஏறிடுச்சு. இப்படி தூக்கி பார்த்தா பிள்ளை கால் வந்து தொங்குது. என் பிள்ளைகளை ஆட்டோவில் விட்டுட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருக்கேன், அந்த பிள்ளையை அப்படியே தூக்கி தோல், அப்போ நான் கொஞ்சம் யங்ஸ்டர், தூக்கி தோளில் போட்டுட்டு அடுத்த ஆட்டோ பிடிச்சி நேரம் ஜிஹெச்சுக்கு போய் சரியான நான் நேரத்துக்கு போனதுனால அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி நடக்கிற அளவுக்கு அவ வந்துட்டான். அது என்னால் மறக்க முடியாத காரியம். அடுத்து நிறைய மாணவிகள் மதுரையில் நிறைய காலேஜஸில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, என்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இப்போ நிறைய மாணவிகளை நான் சொல்ல முடியும். என் வாழ்நாளில் இன்னும் ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், தேன்மொழி சத்திரக்குடியிலேருந்து வந்திருக்கிறா, உங்களுக்கு நல்லா படித்த ஃபேமிலி. அப்போ அந்த பிள்ளைக்கு எழுதி கட்ட சொல்கிறேன், 5th வந்திருக்கிற முதல்ல வந்திருக்க புது பிள்ளைய வந்தவ எழுதி கட்டுறான், ஆவே போட தெரியல, ஆவே போட தெரியாமல் வந்திருக்காளுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சரி இந்த பிள்ளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ என்ன சேர்ந்து கொஸ்டினை எழுதி கொண்டாந்து, நம்ம காலங்களெல்லாம் நிறையா படித்து எழுதணும், இப்போ ஒன் வேர்டு, அப்போ எல்லாமே படித்து நிறைய கொஸ்டின்ஸ் எழுதணும். ஒரு கொஸ்டினை எழுதிட்டு வந்தால் வேகமாக முதல்ல ஓடி வருவான், இப்படி விடுறாள்னு சொல்லிட்டு இருந்த என்னன்னு பார்த்தா அதில் என்ன போட்டிருப்பானா, முட்டை தான் போட்டிருப்பான், வட்ட வட்டமாக முட்டை போட்டிருப்பான். சரி இவளை வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு முதல்ல ஆ போட வச்சு அதையே அந்த நாள் முடிச்சு பயிற்சி கொடுத்து, அப்புறம் ஆவை போட்டு இப்படி அவளுக்கு பயிற்சி கொடுத்து கடைசியில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க 10th மார்க்கை வந்து நான் சேப்பலுக்கிட்ட நின்று ஜோம் பண்ணிக்கிட்டு நிற்கிறேன், வந்து காலில் வந்து இன்னும் அள்ளோ அள்ளோ அள்ளோ என்னோட ஃபெயிலாக கட்டும் போயிட்டாலோ அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறேன். கடைசியில் நான் 460 மார்க் வாங்கினேன்னு சொன்னால் பாருங்கள், எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாது அந்த பிள்ளைய. இன்னொன்று என்ன மறக்க முடியாதுன்னா, அந்த காலங்களில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கும்போது பிள்ளைகளை உள்ளுக்கில் விட மாட்டாங்க, பேரண்ட்ஸ் கொண்டது காலையில் 6 மணிக்கெலாம் என் வீட்டில் கொண்டாந்து விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பிள்ளைகளை வந்து நான் வந்து கரெக்டாக மினி பஸ் டைமில் கரெக்டாக 12:30 பரப்பிட்டு இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நான் ஸ்கூலுக்கு வருவேன். அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. அதே மாதிரி அந்த சுற்று வட்டாரத்து பிள்ளைங்களாம் 6 மணிக்கு என் வீட்டுக்கு படிக்க வந்துடுவாங்க, ஃப்ரீயாக தான். என் பிள்ளை 2 பிள்ளைங்க அவங்களோட அவங்கள உட்கார வச்சு 9 மணிக்கு அனுப்புவேன். அப்புறம் எக்ஸாம் டைமில் இங்கிலீஷ் அப்போல்லாம் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும், அப்போ அந்த இங்கிலீஷ் மேத்ஸுக்காகலாம் என்ன செய்வோம், என் வீட்டிலே தங்க வைப்பேன். பெற்றோர் அந்த அளவுக்கு எங்ககிட்ட நல்லா இருந்தாங்க. பிள்ளைகளை விட்டுருவாங்க, நான் அவளுக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சு படிக்க வச்சு தூங்க வச்சு காலையில் பஸ்ஸில் கிளப்பி இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரேன். இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல அனுபவம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பேரண்ட்ஸ் என்னை நம்புனாங்க, என் மேலே நல்ல ஒரு மரியாதை வச்சது. இன்னொன்று, நாங்கள் ஒரு கண்டிப்பான ஆசிரியர், ஸ்கூலுக்கே தெரியும் நான் வந்து அவார்டு வாங்கலை, ஆனால் ஸ்கூலுக்கெல்லாம் எனக்கு ஒரு நல்ல நேம், நல்லா நடத்துவாங்க, ஸ்ட்ரிக்டான டீச்சர், அவங்க கிளாஸாக இங்கிலீஷ் மேத்ஸ் வேறு லெவலில் இருக்கும், அப்படி தான் இது வரைக்கும் நான் பேர் வாங்கியிருக்கேன். இது எனக்கு மறக்க முடியாத சம்பவங்கள்.
1: இது வரைக்கும் அறிவின் அகரம் அனுபவத்தின் அழகு அப்படின்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி

ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரொம்ப அழகா நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. அதாவது மாணவர்களுக்கு எப்படி நீங்க வந்து புத்தகத்துல இருக்க பாடத்தையும் சரி, உங்களோட அனுபவத்துல இருக்கிற ஒரு பாடத்தையும் சரி, எந்த அளவுக்கு நீங்க ஊட்டி ஊட்டி நீங்க வளர்த்திருக்கீங்க அப்படின்றத விஷயத்த வந்து ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரை அறிவின் அகரம், அனுபவத்தின் அழகு, இதில் ஆசிரியை எஸ்தர் புஷ்பவள்ளி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: நிற்கிறதே. அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 22 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: ஜூலை 22 தேதியான இன்று தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். 1947 ஆண்டு ஜூலை 22 நாள் நடைபெற்ற இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தில் தற்போதைய மூவர்ண கொடி இந்தியாவின் தேசிய கொடியாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை கொண்டாடும் வகையில் இந்த நாள் தேசிய கொடி தினமாகவும் அறியப்படுகிறது. கணிதத்தில் பயன்படுத்தப்படும் பை என்ற குறியீட்டின் மதிப்பு 22/7 ஆகும். இந்த எண்ணின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 22 தேதி பை தோராய நாளாக உலகெங்கிலும் உள்ள கணித ஆர்வலர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 22 தேதியான இன்று 1968 ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முன்னோடி பெண் மருத்துவர் நினைவு தினம் இன்று. ஜூலை 22 தேதியான இன்று 2019 ஆண்டு இந்தியாவில் சந்திராயன் 2 என்ற விண்கலம் நிலவை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்டது.
0: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் வியக்க வைக்கும் ரயில் நிலையம் பற்றிய தகவல்.

ரயில் நிலையங்களில் ஒன்றான அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் என்ற ரயில் நிலையத்தின் அம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? ஒரு ரயில் நிலையம் என்பது பயணிகள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, ஒரு நகரத்தின் வரலாறு, கட்டிடக்கலை, பண்பாடு, தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் அடையாளமாகவும் இது திகழ்கிறது. அப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற இடங்களில் முதன்மையானது கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல். இந்த ரயில் நிலையம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் மான்ஹாட்டன் பகுதியில் 42வது தெருவில் அமைந்துள்ளது. இந்த நிலையத்தின் வரலாறு 19ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்குகிறது. முதன் முதலாக கிராண்ட் சென்ட்ரல் டிப்போ என்ற பெயரில் ஒரு ரயில் நிலையம் 1871 கட்டப்பட்டது. காலப்போக்கில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் நகரின் வளர்ச்சிக்கேற்ப அந்த நிலையம் முழுமையாக மறுவடிவமைக்கப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் 1913 பிப்ரவரி 2 பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. 100 மேலாக சேவையாற்றி வரும் இந்த நிலையம் இன்றும் உலகின் சிறந்த ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினலின் முதல் சிறப்பு அதன் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை. வெளிப்புறம் பழமையான ஐரோப்பிய கலைநயத்தையும் உட்புறம் நவீன வசதிகளையும் இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. நிலையத்தின் மைய அரங்கிற்குள் நுழையும் போது உயரமான கூரையும் விண்மீன்கள் வரையப்பட்ட நீல வானத்தை ஒத்த மேற்கூரையும் உலக புகழ்பெற்ற 4 முகங்களை கொண்ட பித்தளை கடிகாரமும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும். இந்த ரயில் நிலையத்தில் பல தளங்களில் அமைக்கப்பட்ட ஏராளமான ரயில் பாதைகள் உள்ளன. தினமும் லட்சக்கணக்கான பயணிகள் இங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். நடைமேடைகளின் எண்ணிக்கையிலும் பயணிகள் பயன்பாட்டிலும் உலகின் மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் போக்குவரத்திற்காக மட்டுமல்ல, இது ஒரு முக்கியமான சுற்றுலா தளமாகவும் விளங்குகிறது. உள்ளே பல்வேறு உணவகங்கள், புத்தக கடைகள், காஃபி நிலையங்கள், வணிக வளாகங்கள் என பல வசதிகள் உள்ளன. ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த நிலையத்தை பார்வையிடுகின்றனர். பல ஹாலிவுட் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் ஆவணப்படங்களில் இந்த நிலையம் இடம்பெற்றிருப்பதால் இதன் புகழ் உலகம் முழுவதும் பரவியுள்ளது. வரலாறும் நவீனமும் இணைந்த இந்த இடம் நியூயார்க் நகரின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நவீன வளர்ச்சியின் வேகத்தில் பல பழமையான கட்டிடங்கள் மறைந்து வரும் நிலையில் கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் தனது வரலாற்று சிறப்பை பாதுகாத்து நவீன வசதிகளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பாரம்பரியத்தையும் முன்னேற்றத்தையும் ஒருசேர இணைக்கும் அரிய எடுத்துக்காட்டாகவும் இது திகழ்கிறது.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் இந்திய வடிவக்கலை ஓவியங்கள். இதில் கோலக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ. பிருந்தா அவர்கள்.
1: கோலக்கலை நம் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டினை உலகிற்கு எடுத்துக்காட்டும் ஒரு அழகிய கலையாகும். கோலம் போடுவது என்பது பார்ப்பதற்கு சாதாரண விஷயமாக தெரியலாம். கோலம் வரைய ஒருமித்த மனம், ஆக்கச்சிந்தனை, கடுமையான முயற்சி அவசியமாகிறது. கோலம் என்பதன் பொருள் நிலத்தை அலங்கரித்து அழகுபடுத்துதல் ஆகும். அதிகாலையில் வீட்டிற்கு முன் சாணம் தெளித்து கோலம் போடுவதில் அர்த்தம் உள்ளது. சாணம் கிருமி நாசினி, வீட்டிற்குள் கிருமிகளை நுழைய விடாது. மார்கழி பனிக்காற்றில் மருத்துவ குணமுள்ள ஓசோன் இருப்பதால் அதிகாலையில் கோலம் போடும் பெண்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம் மூதாதையர்கள் அரிசி மாவில்தான் கோலம் போட்டனர். அது அன்னதானத்திற்கு சமமாக கருதப்பட்டது. சிறு வயதிலிருந்தே குறிப்பாக பெண்கள் அவர்கள் முன்னோர்களிடமிருந்து கோலக்கலையை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டு வருகின்றனர். கோலம் போடுவது சாத்திரங்களின் அடிப்படையில் என்றாலும் அறிவியல் அடிப்படையில் பல நன்மைகள் உண்டு. உடலுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிறது. புள்ளி கணக்கு வைத்து கோலம் போடுவதால் கணக்கு

கணக்கியல் அறிவு பெருகும் என்பதில் ஐயமில்லை. கற்பனை திறன் வளர்கிறது. புள்ளிகளை இணைக்கும் போது மனதை ஒருமைப்படுத்துவதால் அது மனோ வலிமையும் தருகிறது. அதிக அளவில் புள்ளி வைத்து போடப்படும் சுழிக்கோளம் முழு கவனத்தையும் சிதறாமல் வைத்திருக்க உதவுகிறது. தினமும் கோலமிடுவதால் தெளிந்த சிந்தனை உருவாகிறது. சிக்கலான தருணங்களில் பதட்டப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கும் பக்குவத்தையும் கொடுக்கிறது. கோலங்களின் மூலம் கணிதத்தை எளிமையான முறையில் சிறுவர்கள் பயிலலாம். நம் பாரம்பரிய கலையான சுழிக்கோளக்கலையை பாதுகாக்க வேண்டும். நம் புதிய தலைமுறையினர் கோலத்தின் தன்மையை அறிய வேண்டும்.

வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ எடுத்துரைத்தார். அதேவேளையில் இந்த விவாதம் உரிய விதிகளை பின்பற்றியும் முறையான தயாரிப்புடனும் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான கால அவகாசம் மற்றும் விவாதத்திற்கான விதிகளை அனைத்து கட்சிகளின் தலைவர்களிடமும் அவர் கூறினார். இப்பிரச்சினையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபாலும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷ் யாதவும் மாணாக்கரின் போராட்ட விவகாரத்தை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ஓம் பிர்லா விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் ஒருங்கிணைந்து விவாதத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இப்பிரச்சினையில் அமளி தொடரவே மக்களவை மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல்மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க விபத்தில் உயிரிழந்தோருக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நீட் மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணாக்கரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பானு ஸ்ரீ ஸ்வராஜ், வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்த இளைஞர்களை கொண்ட வளர்ச்சியே திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசின் தாரக மந்திரம் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்கால தேர்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கர் போராட்ட விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணாக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணாக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்புதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணாக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் இடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயை சந்தித்து பேசிய அவர், பரஸ்பர நலம், எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல், நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து

0: ஆலோசித்தார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர்சீப் மார்ஷல் AP சிங், நாட்டின் சுயசார்பு பாதை பயணத்தின் எடுத்துக்காட்டாக INS மால்வான் திகழ்கிறது என்றார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்போர்க்கப்பல் இன்றியமையா பணியாற்றும் என்றும் கூறினார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 80% உள்நாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் INS மால்வான் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் உங்க வீட்டு பகுதியில தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் அந்த டெங்கு ஒழிப்பை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
0: தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை CID பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முக பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் PR மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் அதன் தலைவர் திரு SK ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு ID சரிபார்க்க உதவும் வகையில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் செல்ஃபி பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையெழுத்து இயக்கம் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாஜன் துவக்கி வைத்தார். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றம் செய்வதன் மூலமாக கணக்கெடுப்பாளர்கள் சுய கணக்கெடுப்பு செய்த குடும்பங்களின் சுய கணக்கெடுப்பு ஐடியை சேகரித்து அவருடைய தரவை சரிபார்ப்பதற்கும் இந்த உதவி மையம் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லக்ஷ்மணன்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 2வது நாளாக இது சார்ந்த ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கு July 31 இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடைசி தினம் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். மாவட்டத்தில் நடைபெறும் குறுவை சாகுபடி பணிகளை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய இருவரும் அதிகாரிகளுடன் 2வது தினமாக இன்றும் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ராமநாதபுரம் அருள்மிகு கோதண்டராமசுவாமி திருக்கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17, 5-21, 21-17 என்ற செட்களில் அவர் வென்றார். மகளிர் ஒற்றையர்

0: முதல் சுற்றில் பி வி சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. பாரதியார் பாடல் கேட்கும் முன் விளம்பரங்கள்.
2: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. மதுரை தென்றல் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக வளமர காத்திருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளமை கோலம்.

கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி தொடரும் பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 2:21.
1: நிப்பன் நிப்பன் நெல்லிச்சோரே

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1569 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பெண்மணி அவள் கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிலையத்தில் நேரம் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1169 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேயர்களே, இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் அன்பே சங்கீதா திரைப்படத்திலிருந்து பாடல் வலம் வர காத்திருக்கிறது. இதோ கேட்கலாம்.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மஞ்சள் 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருவது நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் மஞ்சுளா குரல்களில்.

0: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்கள். வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.

0: சொல்லுங்கள் பிரவீன், எப்படி இந்த வாட்டர் போலோன்ற கேமை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, இல்லை இந்த கேம் எப்படி உங்களை தேர்ந்தெடுச்சு? ஏன்னா இது வந்து ரொம்ப பரவலாக பார்க்கப்படுற ஒரு கேம் கிடையாது. இந்த வாட்டர் போலோன்றதே வந்து நம்ம பேசும்பொழுது தான் நிறைய பேர் வந்து என்னென்று தேடுவாங்க. ஸோ இந்த கேம் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க, உங்களுடைய சின்ன வயசில் உங்களோட விளையாட்டு ஆர்வம் எப்படி ஆரம்பிச்சது, தொடர்ந்து இதுக்குள்ளே நீங்கள் எப்படி இணைஞ்சிங்க, இந்த அனுபவங்களை கொஞ்சம் என் கூட பகிர்ந்துக்கோங்களேன்.
1: ஓகே சார், இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து பேஸ்கெட் பால் தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் பேஸ்கெட் பால் இருந்தேன். ஸோ அந்த பால் கேமில் எனக்கு ரொம்ப கேம்ஸ் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஹைட்டு ரொம்ப ஷார்ட்டாக இருப்பேன், ரொம்பவே ஷார்ட் பால் விட நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால வந்து சரி ஸ்விம்மிங் வந்து அங்கே வந்து ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா கடலோர பகுதி, நான் வந்து ஆக்சுவலாக ஃபிஷர்மேன், ஃபிஷர்மேன் இருக்கெல்லாம் சரி ஸ்விம்மிங் சூஸ் பண்ணலான்ட்டு வீட்லேயும் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ கோச்சே என்ன வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, என்னோட ஸ்விம்மிங் கோச்சே வந்து என்ன செலக்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்விம்மிங் அவனை சொல்லித்தரேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு கற்றுக்கிட்டு தான் ஸ்விம்மிங். ஸோ அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் வரவும் நான் ஒரு செவன்த்து முடிச்சுட்டு நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் போனேன். ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் வந்து திருச்சி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல், ஸோ கவர்மெண்ட் எஜுகேட்டிவ் நடத்துகிறது தான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னும் ஒர்க் அவுட் நிறையா இருந்துச்சு, நிறையா டேலண்ட் கற்றுக்கிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் வந்து சரி வாட்டர் பால் ஒன்று இருக்குது, ஸோ அப்போது பேஸ்கெட் பாலையும் ஸ்விம்மிங்கையும் சேர்க்குற மாதிரி ஒரு கேம் இருக்குது. ஸோ நான் பேஸ்கெட் பாலில் வந்து நாகப்பட்டினம் டீம் கேப்டனாக இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இது இன்னும் பெட்டராக ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால் வந்து ஃபுல் டைம் வந்து வாட்டர் பாலில் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு ஸ்விம்மிங்கும் பண்ணுவேன், பார்ட் டைமாக அதையும் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மற்றவங்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் வந்து வாட்டர் போலோக்கு ஸ்பெஷலாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து வாட்டர் போலோவில் ஒரு 7 வருஷமாக தமிழ்நாடு டீமுக்கு நான் கேப்டனாக இருந்தேன். ஸோ நான் உள்ளே போனதுலேருந்து கடைசியாக அந்த ஏஜ் அவுட் ஆகிற வரைக்கும், ஏஜ் எனக்கு 19 வயசு ஆகிற வரைக்கும் அந்த கேம் இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஏஜ் முடிகிற வரைக்குமே ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் ஸோ தமிழ்நாடு டீமுக்கு கேப்டனாக இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் எனக்கு இப்போ 26 ஆகுது, ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் வாட்டர் போலோவில் இருந்து தான் இருக்கேன். நான் ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் டீம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் டாப் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
0: இந்த வாட்டர் போலோன்ற கேம் என்னன்றது கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிய நடையில் சொல்லுங்களேன். அதாவது பேஸ்கெட் பாலும் ஸ்விம்மிங்கும் கலந்த கேம்னு சொல்லிட்டீங்க, இது எப்படி இருக்கும், ஒரு ஸ்விம்மிங் பூலில் எப்படி இந்த அமைப்பு செட் பண்ணுறாங்க, இதில் என்னென்ன கேட்டகரி இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஜ் கேட்டகரி என்னென்ன இருக்குது, அதாவது பிளேயர்ஸ் இப்போ பேஸ்கெட் பால்லாம் ஹாஃப் கோர்ட் ஃபுல் கோர்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் என்னென்ன வகைகள் இருக்குது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
1: கண்டிப்பாக சார். இப்போ வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டு ஒலிம்பிக் ஸ்டைல் அதுதான். ஸோ அதில் வந்து ரெண்டாக பிரிச்சிரும், 25 மீட்டர்ஸ் நடுவுலேருந்து 25 மீட்டர்ஸ் பிரிச்சிரும். அதான் வாட்டர் போலோ கோர்ட். ரெண்டு சைடு வந்து கோல் போஸ்ட் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் ஃபுட்பால் கோர்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும், ரெண்டு கோல் போஸ்ட்டு மிடில் லைனு. ஸோ அதே மாதிரி தான் இதையும் பேஸ்கெட் பால் நான் ஏன் சொன்னேனாக்கா அதுலேயும் அந்த 3 பாயிண்ட்ஸு 2 பாயிண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி இது லைன் இருக்கும், 2 மீட்டர் லைன், 3 மீட்டர் லைன், 5 மீட்டர் லைன், 6 மீட்டர் லைன்ஸ்னு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ரிலேட்டட் ஆகிறதுனால, ஸோ பால் பாஸு, ட்ரிபிள், த்ரோ, ஷூட்டு, பெனால்ட்டி ஷூட், அதனால் வந்து எனக்கு அதை கேட்டோன்னே வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன், ஃபஸ்ட்டு வருஷம் வந்து என்னால் விளையாட சான்ஸ் கிடைக்கல, ஏன்னா எங்கள்கிட்ட டீம் இல்லை. டீம் இல்லாதெல்லாம் பார்த்துட்டு மட்டும் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் கோச்ட்டு கேட்டதுக்கப்புறம் எங்கள் கோச்சுக்கு அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டீம் இல்லைன்ட்டு. ஸோ எங்களை வச்சு ரெடி பண்ணலான்ட்டு ஸோ நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து தான் வந்து திருச்சியில் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் திருச்சியில் டீம் நாங்கள் எங்களால் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அதிலிருந்து ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வருஷமே நல்லா பண்ணோம், தமிழ்நாடு டீம் செலக்ட் ஆனோம். ஐ மீன் ரெண்டு பேர் ஆனோம், நானும் என்னோடய சீனியரும். அந்த சீனியர் இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வயசு ரொம்பவே கம்மி. நான் வந்து அந்த தமிழ்நாடு டீமில் இருக்கும் போது எனக்கு வந்து ஒரு 14 வயசு தான் ஆகுது, மித்த எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு. ஸோ வந்து ஒரு 4 ஜென்ரேஷன், 4 இயர்ஸ் ஆஃப் கேட்டகரி வந்து சர்வே பண்ணியிருக்கேன். என்னோட ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் எல்லாருக்கும் கூட சர்வே பண்ணது எனக்கு என்ன இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து பேஸ்கெட் பால் சைஸ், ஐ மீன் அதில் 6 இருக்கும், இதில் 5. அந்த 5 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் பாலு. ஸோ அதுமாதிரி அப் அண்ட் டவுன் ட்ரிபிள்ஸ் இருக்கும். ஒரு குவார்ட்டருக்கு வந்து 8 நிமிஷம், 4 குவார்ட்டர் சேமு, 2 ஹாஃபு, சைட் சேஞ்சஸ் இருக்கும். அதே தான் பெனால்ட்டி ஷூட்ஸ், அங்கே ஃப்ரீ பேஸ்கெட் பாலுக்கு ஃப்ரீ த்ரோ நடக்கும். ஃப்ரீ த்ரோக்கு பால் ஃபவுல் அடிச்சிட்டாங்கனாக்கா பெனால்ட்டி ஷூட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் ரிலேட் ஆகும். ஃபுட்பாலுக்கும் இதுக்கும் ரொம்பவே சிமிலராக இருக்கும். ட்ரிபிள்ஸ் 5-2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டஃபஸ்ட் கேம். ஃபுட்பால் தான் இருக்கையில் கொஞ்சம் வெளிப்படையாக தெரியும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ரஃபாக தெரியும். அதை விட ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் போலோ தான் வந்து ரொம்ப டஃபஸ்ட் கேம் இருக்கையில். வேர்ல்டு டஃபஸ்ட் ஸ்போர்ட்ஸ் எது நீங்கள் சோஷியல் மீடியாவில் ட்ரை பண்ணாலுமே சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும், வாட்டர் போலோ தான் இருக்கையில் டஃபஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த வேர்ல்டு. வாட்டர் போலோ ஃபஸ்ட்டு இருக்கும், அதுக்கு அடுத்து தான் வந்து கிக் பாக்ஸிங்கு, ரக்பி, மற்ற ஃபுட்பாலில் வந்து அதுக்கு அடுத்த கேட்டகரி தான். ஏன்னா இது வந்து தண்ணிக்குள்ளே விளையாடுறதுனால வந்து அந்தளவுக்கு ஃபவுல்ஸ் வேலை தெரியாது. ஸோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து எனக்கு மூக்கெல்லாம் அடித்து ரத்தம் வந்திருக்கு. ஸோ ஆனால் அதுக்குமே ஃபவுல் கொடுக்கல. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தேன் என்னடான்ட்டு. அதுக்கப்புறம் தெரியுது வந்து ஃபஸ்ட் இயருக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் சார். அதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்ப டஃபஸ்ட் கேம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த கபடி அது மாதிரி, நான் வந்து ஃபிஷர்மேன் ஏரியா சின்ன வயசில் விளாண்டுருப்போம். ஸோ ரொம்ப டஃபாக பிடிப்பேன், எல்லாருமே வந்து திட்டுவாங்க என்னையே, ஏன்னா ரொம்ப டஃபாக இருக்க ரொம்ப அடித்து பிடிக்கிறேன் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த கேமு, பேஸ்கெட் பாலு, ஸ்விம்மிங் மூணத்தையும் வந்து சேர்க்குற மாதிரி ஒரு ஸ்போர்ட் எனக்கு கையில் கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன், அச்சீவ்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன், நேஷனல்ஸ் நிறைய ஆடிருக்கேன். நேஷனல்ஸ் தொடர்ந்து 7 வருஷம் பிரான்ஸ் மெடல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த தமிழ்நாடு டீமுக்கு நான் கேப்டன்சியாக இருந்திருக்கேன். கேப்டன்

0: இப்போ வரைக்குமே அந்த டீமை கைட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்குன்னு ஒரு டீம் நான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிவர்சிட்டி கேம்ஸ், ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கேம்ஸில் வந்து போன வருஷம் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுற யூனிவர்சிட்டி வந்து 36வது இடத்துல இருந்துச்சு. ஸோ இப்போ அதிலிருந்து என் கையில் வந்து அந்த எனக்கு ஒரு கோச் போஸ்டிங் கொடுத்தாங்க, மோகன் கிருஷ்ணன் சார். அவங்க தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. சார் எனக்கு ட்ரை பண்ணு, உனக்கு இருக்கிற சான்ஸ் வந்து யூஸ் பண்ணு அப்படின்ட்டு. எனக்கு வேறு எங்கேயுமே வந்து சான்ஸ் கிடைக்கல அவனோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு. எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாரு, ஒரு வருஷம் ஒன்று தர்றேன், நீ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலான்ட்டு எனக்கு மோகன் சார் ரொம்ப கொடுத்தாங்க, சப்போர்ட் நல்லா பண்ணாங்க. அந்த ஒரு வருஷம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பசங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸு ஃபுல் டே, எனக்கு மீன் காலையில் மதியம் ஈவினிங் மூணு செஷனுமே எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஜிம்மிலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க, ஃபுட்லேருந்து எல்லாமே. அந்த ஒரு வருஷம் ஆர்டர் பண்ணதில் வந்து அடுத்த வருஷம் ஒரு வருஷத்தில் வந்து இந்தியா லெவலில் டாப் 6 பொசிஷனில் வந்தோம். வெறும் ஒரு வருஷம், அதுக்கு முன்னாடி அவங்க வளர்ற போல விளாண்டதும் கிடையாது. அது ஒரு வருஷம் மட்டும் கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு இந்த 1.5 வருஷத்தில் டாப் 6 வந்திருக்கோம். இப்போ திரும்ப அடுத்த வருஷம் ஆல் இண்டியா வரப்போகுது, அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பசங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது. ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வாட்டர் போல சாம்பியன்ஷிப் நடக்க போகுது, நான் ஒர்க் பண்ணுற தனியார் பல்கலைக்கழகத்தில். ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு மெடல் வின் பண்ணோம் இந்த ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில்.
1: இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது இந்த கேம் வந்து பரவலாக வந்து பலரால் அறியப்படாத கேமாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12 வருஷமாக இந்த கேமில் இருந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லதை பார்க்கும்போது 14 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்றப்ப ஒரு 12-13 வருஷமாக நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க. இந்த 12-13 வருஷத்தில் இந்த கேமுடைய பரிமாணங்கள் எப்படி மாறி இருக்கு? நீங்கள் அப்போ ஆரம்பிக்கும்பொழுது இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, இதற்கான ரிசப்ஷன் எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு போட்டி வந்து ஊக்கம் பெற்றாதான் அது இன்னும் விரிவடையும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த கான்டெஸ்ட்டு, நீங்கள் சொல்கிற அந்த சாம்பியன்ஷிப், இதெல்லாம் வந்து அந்த டைமில் எவ்வளோ நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ இதெல்லாம் எப்படி மாறி இருக்கு, இன்னும் இந்த சினாரியோ எந்த அளவுக்கு மாறணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: நான் விளாட ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இந்த வருஷம் வரைக்குமே அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு வருஷம் இந்த சீனியர் நேஷனல்ஸ் வந்து இப்போ தனியார் பள்ளிகளில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நடந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து பார்த்தாங்க. ஸோ இன்னும் அது டெவலப்மெண்ட் ஆகுது, எனக்கே ஒரு ஹோப் வந்துச்சு. ஸோ நானே வந்து ஒரு சாம்பியன்ஷிப் நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட சோஷியல் மீடியா பேஜ் மூலியமாக நான் வந்து ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் 2 எடிஷன்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் போல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம தனியார் பள்ளிகளில் நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேயே வந்து ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்தி ஸோ அதை வந்து இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா ஸ்டேட் சின்ன சின்ன பிளேயர்ஸுமே வந்து ஒரு ஸ்டேஜ் கிடைக்காம தான் வந்து விளையாடாமல் இருக்காங்க இது வரைக்குமே. ஏன்னா வருஷத்துக்கு 2 காம்படிஷன் 3 காம்படிஷன் நடக்கும், அதில் வந்து 3 வருஷத்துக்காக யாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஏன்னா நிறையா ஸ்விம்மிங் நமக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும், அதர் ஸ்போர்ட் நிறையா சின்ன சின்ன டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இதில் அந்த டோர்னமெண்ட்டில் இல்லாதது தான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது அதை சரி நானே எடுத்துருவோம், மற்றவங்கள வெயிட் பண்ண வேண்டாம், எதை யாரை எதிர்பார்க்க வேண்டாம், என்கிட்ட ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்மை வச்சு நம்ம இன்னும் அதை வந்து பெருசாகும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சோஷியல் மீடியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் அதனால தான் ஸ்டார்ட் பண்ணேன். வாட்டர் போலோவில் இது வரைக்கும் சவுத்துலேயும் சரி இந்தியாலையும் சரி அந்த வாட்டர் போலோக்குன்னு யாருமே பண்ணதில்லை. இது வரைக்குமே ஃபெடரேஷன்லேருந்து சொல்கிறதுமே அதுதான், வாட்டர் போலோ இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை தம்பி, இதை பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டுருக்க, ஒன்றால் இன்னும் வெளியே தெரியுது. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம விளாண்டா ஸ்போர்ட்டு நம்மளால் வெளியே தெரியுன்றப்ப இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் வந்து அந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பை நடத்தி இன்னும் நம்ம பெருசாக கொண்டு போவோம், அஃபிஷியலாக எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு சேர்ந்து என்னோடய தனியார் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து என்னோட மோகன் கிருஷ்ணன் சார் நம்ம அந்த தனியார் பல்கலைக்கழகத்தில் அந்த சுமைப்பூல் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் சுமைப்பூல் அந்த சுமைப்பூலில் வந்து ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே நடத்தினதில்லை. ஸோ அது மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஹோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிளேஸ் செலக்டிவாக எடுத்து இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணுறது தான் ஃபியூச்சர் பிளான்.
1: அடுத்ததான் இன்னொரு கேள்வி, இப்போ மற்ற விளையாட்டுகள் அதாவது ட்ராக் இவெண்ட்டு மற்ற ஃபீல்டில் விளையாடுறது இதெல்லாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதை விட இதில் ரிஸ்க் அதிகம்னு சொல்கிறீங்க. இதற்கான பயிற்சிகளை எந்த சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணும், அதாவது வந்து ஒரு கேமுக்கு அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஏர்லி ஏஜ், இப்போ நீங்கள் வந்து ஒரு 13-14 இயர்ஸில் இதில் எங்கேஜ் ஆகிட்டேன்னு சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட பேக்ரவுண்டும் நீங்கள் வந்து அந்த கடலை கொட்டி கோஸ்டலில் இருக்கவே உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங்லாம் நீங்கள் அடாப்ட் ஆகிருப்பீங்க. பட் நார்மலான ஒரு சைல்டோட பேரண்ட் வந்து இந்த கேமில் அவங்களோட குழந்தைய வந்து ஒரு நல்ல பிளேயராக வரணும்னு ஆசைப்பட்றாங்க, எந்த ஏஜில் கரெக்டான என்ட்ரி அவங்க கொடுக்கணும், எது வரைக்கும் அவங்க அந்த ஸ்விம்மிங் ட்ரைனிங் அந்த ப்ரீத்திங் மற்ற விஷயங்கள்லாம் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அந்த குழந்தை, இதற்கான கரெக்டான ஏஜ் ஃபேக்டர் எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்களோட ட்ரைனிங் மாடியூல் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்றத எங்கள் குழந்தை ஷேர் பண்ணிக்கோங்களா.
0: இப்போ நான் பேசிக்லேருந்து சொல்லிடுறேன். இப்போ ஸ்விம்மிங் அவங்க கற்றுக்கணும், கற்றுக்கணுனாக்கா ஒரு மினிமம் 5 வயசு, ஏன்னா வாட்டர் லெவல் இருக்குது, குளோரின் பிஹெச் லெவலில் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து 5 வயசில் உள்ளே வருவாங்க. 5 வயசுலேருந்து 5 வருஷம், 10 வயசு வரைக்கும் வெறும் ஸ்விம்மிங்கை அவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணும், எந்தளவுக்கு ஃபாஸ்ட் எண்டூரன்ஸ் ஸ்பீடு எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் 11 வயசில் ஸ்டார்ட் பண்ணலாம். 11 வயசு ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா அவங்களுக்கு 13 வயசுலேருந்து காம்படிஷன் நடக்கும். 13 வயசுலேருந்து அவங்க கேரியர் வாட்டர் போல கேரியர் ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து அவங்க வேலைக்கு போகிற வரைக்கும் விளாண்டுருக்கோம், வேலைக்கு போயும் சரி ஸ்டில் அவங்க ரிட்டையர் ஆகிற வரைக்கும் விளாண்டுட்டுருக்கலாம். ரயில்வேஸ் இருக்குது, அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், நேவியில் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம், ஆர்மியில் அப்பாயின்மெண்ட் வாங்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கிற வரைக்குமே வாட்டர் போலோ இன்னும் க்ரோ ஆகும். நம்ம தமிழ்நாட்டில் சதர்ன் ரயில்வேல இன்னும்

0: ஆகலை. அது மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் ரயில்வேஸில் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக நம்ம சவுத் சைடு தான் இருக்காங்க. சவுத் சைடுனா கேரளா தான் இது வரைக்குமே நம்ம இந்தியாவை டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு வாட்டர் போலோவில். ஸோ நம்ம பக்கத்து ஸ்டேட் அந்தளவுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10 டீம் இருக்குது, கேரளாவில் ஒரு டிஸ்ட்ரிக்கு 10 டீம் இருக்குது, ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கு 10 டீம் தான் இருக்குது. ஸோ அதுதான் இப்போதைக்கு ஓகே. முன்னாடி வந்து ஒரு 5 டீம் 6 டீம் தான் இருந்துச்சு, இப்போது அது 10 டீம் ஆகியிருக்கு. அதில் வந்து என்னோட ஒரு டீம்ன்றது வந்து அது டாப்பில் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 11 வயசு ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா அவங்க 20 வயசு காலேஜ் மூடி காலேஜ் ஃப்ரீயாக படிப்பாங்க, ஃப்ரீயாக படிச்சுட்டு வேலை ஃப்ரீயாக கிடைக்கும், எங்கே வேணாலும் வேலைக்கு போகலாம் அந்த வாட்டர் போல விளாண்டுட்டு.
1: இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த டீம் வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதுக்கு வந்து என்ன தான் ஒரு இன்ட்ரெஸ்டோடு வந்தாலும் அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்கான கோச்சஸ் இருக்கணும். கோச்சஸ் நல்லா டெவலப்ட் ஆனால் தான், அதாவது நிறைய கோச்சஸ் இருக்கணும், அவங்க நல்ல கேம் டெக்னிக்ஸை வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற திறமை இருக்கணும். அந்த அளவில் இருந்தால் தான் இந்த கேம் இன்னும் விரிவடையும். அந்த கிராஸ் ரூட் லெவலில் நம்ம ஒர்க் பண்ணால் தான் அந்த கேம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு அதற்கான முன்னெடுப்புகள் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு? யாராச்சும் விருப்பப்படுறவங்க வாட்டர் போலோ கேமில் கோச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ ஏற்கனவே ஸ்விம்மிங் எனக்கு தெரியும், நான் அந்த கேமில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கோச் ஆகணும், எனக்கு நான் வந்து ஒரு டீமை டெவலப் பண்ணணும், இந்த கேமுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்தெந்த அவென்யூஸில் அப்ரோச் பண்ணலாம், எங்கெல்லாம் போயிட்டு இந்த சர்டிஃபிகேஷனோ இல்லை இதற்கான ரெகக்னிஷன் எங்கே கிடைக்கும், இந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சென்னையிலே எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரெண்டு இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியார் பல்கலைக்கழகம், அதில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணியிருக்கோம், நான் இருக்கேன் இது வரைக்கும் என் டீம் தான் டாமினேட் பண்ணிருக்கு. அசலாம் நான் இருக்கிறதுனால வந்து என் இடத்துக்கு வரலாம் ஃபஸ்ட்டு, அது வந்து செங்கல்பட்டு சைடு இருக்குது. இன்னொன்று சென்னையில் ரொம்ப பக்கத்தில் இருக்கோம்னா நம்ம அண்ணா சுமை புல் இருக்குது, அங்கேயும் ரெண்டு கோச் இருக்காங்க, அங்கேயும் டீம் இருக்குது, அங்கேயும் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா இல்லை நம்ம சென்னையில் சவுத் சைடு இருக்கும், திருநெல்வேலி சைடு போகலாம். திருநெல்வேலி சைடு வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோச் ஒரு ஆள் தான் இருக்காங்க வாட்டர் போலோவுக்கு, அது யாரும் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி சுமை புல்லாக தான் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து மோஸ்ட்டாக சவுத் சைட்லேருந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா திருநெல்வேலிக்கு போகிறாங்க, அங்கே ஸ்டே பண்ணி அங்கே ஹாஸ்டல் தங்கி பே பண்ணி எடுத்து அங்கே ஃப்ரீயாக அவர் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு, ரூம் எடுத்து தனியாக தங்கி சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அங்கே அவுட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொன்று கோயம்புத்தூர் சைடு, கோயம்புத்தூர் வந்து அப்போலேருந்து ரொம்பவே டாமினேட் பண்ணி கேரளா பக்கம், கேரளா பக்கம்ன்றதுனால கேரளா கோச்சஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ அப்போலேருந்து அவங்க ரொம்ப டஃபஸ்ட்டு, ரொம்ப டஃப் டீமாக இருக்கும், எங்களுக்கு வந்து அவங்கள பீட் பண்ணுறது ரொம்ப டஃபாக இருக்கும். செமிஃபைனல்ஸில் எங்களுக்கு அவங்களுக்கு தான் மோஸ்ட்டாக ஒரு சின்ன வயசில் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஃபைனல்ஸை விட செமிஃபைனல்ஸ் ரொம்ப டஃபாக இருக்கும். கோயம்புத்தூரில் ரெண்டு கிளப் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நான் ஒன் ஆஃப் த கோச்சஸ் அதுலேயுமே சின்ன வயசுல இருந்து இருக்கேன் அந்த டீமில், அங்கே போகலாம். இது வந்து இப்போதைக்கு இந்த 4 இடத்துல வந்து ரொம்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் டீம்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் வாட்டர் போலோ விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் பி பிரவீன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

0: விக்சிட் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள்.
1: அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி மற்றும் கல்வி.
0: ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஆண்டிற்கு 500,000 மருத்துவ பாதுகாப்பு வழங்குவதன் மூலம் 6 கோடி மூத்த குடிமக்கள் பயன்பெறுகின்றனர்.
1: யூவின் போர்ட்டல் மூலம் வழக்கமான நோய் தடுப்பு மருந்துகளை மின் பதிவேட்டில் பதிவு செய்தல்.
0: பாரதத்தில் சேவை செய்யும் மருத்துவர்களின் தகவல்கள் தேசிய மருத்துவ பதிவேட்டில் எழுத முற்படுதல்.
1: விஞ்ஞான் தாரா திட்டத்தின் மூலம் 10,600 கோடி செலவில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பலப்படுத்துதல்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவலா ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.4 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2

முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும் தமிழகத்தின் பிற பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவக்கூடும். கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வுப்பாதை தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இம்மாதம் 25ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். அதிகளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவாக 31.2 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 25.3 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இதை பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இதை புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் மணி 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. கேட்கலாம் குரல் அமுதம்.

0: நிலையில்லாத பொருள்களை நிலைத்து நிற்பவை என்று கருதுவது அற்ப அறிவுடையவர்களின் செயலாகும். இது இழிவுடையது. குறள் எண் 331 அதிகாரம் நிலையாமை.
1: நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புள்ளறிவாண்மை கடை.
0: நிலையில்லாத பொருள்களை நிலைத்து நிற்பவை என்று கருதுவது அற்ப அறிவுடையவர்களின் செயலாகும். இது இழிவுடையது. குறள் எண் 331 அதிகாரம் நிலையாமை.
2: அடுத்ததாக நாம் கேட்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி மதுரத்தென்றல்.

பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டும் மதுரை தென்றலில் அடுத்ததாக புதுப்பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: கேட்டுட்ருக்கோம் மதுர தென்றல். நேரம் 5:42.
1: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6 மணி. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 ஒரு பட பாடல்கள். உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 மாவட்ட செய்திகள். திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. பண்ணை செய்தி. மண்ணும் மணியும் விவசாயிகளுக்கான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலையம் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சபரிநாதன் அவர்களுடன் நேர்முகம். அதில் வேளாண் தகவல், பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியவை கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 இது நம்ம ஏரியா. எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் இளமையின் அழுத்தமும் ஆசையும் கலந்துரையாடல். மாணவர்கள் ஜெர்லின், நிவேதா, திவ்யா, ஜெயஸ்ரீ. நகரமயமாக்கலின் சமூக மாற்றம் குறித்து கலந்துரையாடல். அதனைத் தொடர்ந்து 8:45 மதுரத்தென்றல் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக. செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை ராஜேஸ்வரி பத்மநாபன், வீணா, சீர்த்தலை அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் கடம். 10:00 நட்சத்திர கீதங்கள் கேட்கலாம். 11:00

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
3: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலா.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:10. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது ஒரு பட பாடல் நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. இன்னைக்கு என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க அப்படின்னா, உன்னை நினைத்து திரைப்படத்துல இருந்து தான் பாட்டுகள் கேட்டு ரசிக்க போறீங்க. படத்தோட இசையமைப்பாளர் யார் அப்படின்னா சிப்பி. அவங்களோட இசையமைப்புல பாடல்கள் எல்லாமே அருமையா இருக்கும். இதோ பாடல், முதல் பாடல் உங்களுக்காக.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது 2002 வெளியான உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள். சூர்யா, ஸ்னேகா, லைலா இவங்களமே நடிச்சு வெளிவந்த உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார்.
1: சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையில செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகளை வாங்குகின்ற அளவிற்கு, ஜெனிட்ரிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சிலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின் பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும், இது விரைவில் சரி

0: செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்என்இ விபத்தோட மாவட்ட தொழில் மையத்தில் வச்சு பெருமை நீர் புரிந்தனை போட்டிருக்கோம். சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய வளர்ச்சியை மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதை ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு வரக்கூடிய காலம் நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் லோன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்கீம்ஸ் வரக்கூடிய காலங்களும் இதோட அதிகமா இருக்கும். இருபத்தி ஏழு தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கிய அதுக்கான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் அவங்களோட விலை நிர்ணயம் தேவைப்படக்கூடிய அந்த தடத்தான விஷயமும் பேசியிருக்கிறோம். கலந்து பேசி நல்லா முடியும்.
0: தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025 ஆண்டில் 2390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும் இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால்.
0: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு

செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20 விழுக்காட்டை அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டச் செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027க்கான கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷு மகாஜன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹுடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலகளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

நேரம் மாலை 6:40 நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் சேவை செய்திகள் கேட்கலாம். சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையினையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு சமூக நல்லிணக்க ஊராட்சி விருதுடன் தலா 1 கோடி பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்துடன் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து விண்ணப்பிக்கலாம். இவ்விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை tn.gov.in என்ற இணையதளத்தில் உள்ள https://cms.tn.gov.in/cms/migrated/document/forms/social-award-app-2627.pdf லிங்க் அல்லது இணைப்பில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது விருதுநகர் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்திலும் விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள், உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரடியாகவோ அல்லது அரசு தபால் அஞ்சல் மூலமாகவோ 31/7/2026 மாலை 6 மணி வரை பெறப்படும். தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேரம் 6:55 நேயர்கள் கேட்கலாம் மதுரை தென்றல் நிகழ்ச்சி. மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் பிரதாப் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இடுபொருள் மானியத்தில் இயந்திர நடவு செய்யப்பட்டுள்ளதை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலரும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக இயக்குநருமான திரு சந்திரசேகர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வு 3 தினங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவர்தம் சார்ந்தோர்கள் தங்களின் சிறார்கள் மற்றும் பயிலும் கல்வியின் தன்மைக்கு ஏற்ப கல்வி ஆண்டு தொடங்கியவுடன் முதலில் மத்திய படைவீரர் வாரியம் இணையதளத்தில் பாரத பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம், ரக்ஷா மந்திரியின் முன்னாள் படைவீரர் நலநிதியின் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பித்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான், சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியினை துவக்கி வைத்தார். போதையில்லா இந்திய இயக்கம் வளர்ந்த இந்தியாவின் அடையாளம், போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் உடல், மன, குடும்ப மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்தும், போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து மீள விரும்புபவர்கள் 1446 என்ற தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனையும் பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பேரணியினை துவக்கி வைத்து பேசிய போது கூறினார். ஆண்டுதோறும் சாதி வேறுபாடுகளற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு 3 தினங்கள் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டது. திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வீட்டுப்பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 30 வரை மொத்தம் 45 தினங்கள் நடைபெற உள்ளது. இதில் முதல் 15 நாட்கள் பொதுமக்கள் இணையதளம் மற்றும் கைபேசி செயலி வாயிலாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 30 நாட்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மூலம் நேரடி வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. 2ஆம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 2027 முதல் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளில்

0: ஈடுபட உள்ள பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் ஒவ்வொரு பகுதியிலும் 3 தினங்கள் நடத்தப்பட்டது. இதில் கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் படிவங்களுடன் அவர்களுக்கு விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் குறுவை நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு ஜூலை 31 வரை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களே உள்ளதால் விவசாயிகள் விரைந்து தங்கள் பயிரை காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு கட்டணமாக குறுவை நெற்பயிருக்கு திருவாரூர் 1 மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 513 மற்றும் திருவாரூர் 2வது பிரிவு மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 618 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறுவை நெற்பயிர் சாகுபடி முழுவீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் விவசாயிகள் அறிவிக்கையில் செய்யப்பட்ட குறுவை பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே கொரடாச்சேரி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற எண்கண் முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ആകാശവാണി. செய்திகൾ வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்யா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார்.

நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுக்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூ கேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030 இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து

0: லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டிற்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூகேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030 இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆபாச படங்களை வெளியிட்ட 50 ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53rd காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழைப்பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28 நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கப்பல்கள் மூலம் 45 பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷின்

0: விக்னேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து முன்னாள் துணை வேளாண் அலுவலர் யூ செல்வராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
3: கோழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இதுல தொடக்கம் முதல் நம்ம விற்பனை வரைக்கும் நம்ம அரசாங்க நலத்திட்டங்கள்லாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அந்த இப்போ விற்பனை உத்திகள் இப்போ இந்த உழவர் நலம் உழவன் செயலியெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி எதுவும் இதுக்கு செயலிகள் இருக்கா நம்ம விற்பனைக்கு நம்ம அரசாங்கத்தில் கொண்டு போய் இந்த செயலி மூலமாக நம்ம விற்பனைக்கோ இல்லை நான் இப்படி வச்சிருக்கிறேன் விளம்பரம் கொடுக்கவோ இல்லை நம்ம வந்து வேளாண்மை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த உற்பத்தி திறனை பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
4: இது வந்துங்க மேடம் சிந்திக்கக்கூடிய ஒரு செயல். ஏன்னு கேட்டிங்கன்னா இடைப்பட்ட தரகர்கள் தான் இதில் அதிக லாபம் அடைகிறாங்க. அதுக்காகத்தான் நம்ம உற்பத்தியாளரே, நான் கோழி பண்ணை வச்சுருந்தப்ப சின்னாலப்பட்டி பிரிவில் கோழி கடையே வச்சுருந்தேங்க. அதனால தான் என்னுடைய ரெண்டு பையங்களையும் அதிகம் படிக்க வைக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா வேலைக்காரன் வராத அன்னைக்கு கோழி பண்ணைக்கு என் பையனும் என் மனைவியும் தான் கோழிக்கு தீவனம் தண்ணி வைக்கணும். கோழி கடையில் அவங்கள போட்டு வேலை வாங்கினதுனால ஃபர்ஸ்ட் மார்க் எடு மகனேன்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்லி வளர்த்தேன்னா டியூட்டி அண்ட் டிசிப்ளின், ஒழுக்கம் இருந்துச்சுன்னா நம்ம உயர முடியும் மகனே, வேலையை செய்வோம் சாப்பிடும் அப்போலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் பிள்ளைகளை வந்து உற்சாகப்படுத்தி நான் ஒரு பையனை எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு பையனை வெட்டினரி டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனால் அவங்கள வேலை வாங்கினது சின்ன வயசுலேருந்தே கோழி கடையில் போட்டு வேலை வாங்கினதுனால அவங்களுக்கு தொழிலில் ஆர்வம் வந்துருச்சு. இருந்தாலும் அவங்கள கேட்ரிங் டெக்னாலஜி படிக்க வச்சு இப்போ ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கான், செஃபாக இருக்காங்க. ஸோ நம்ம மற்றவங்க சம்பாதிக்கிற வருமானத்தை பையங்களையும் சம்பாதிக்க வைக்க முடியுது. அதனால் எந்த தொழிலையும் நம்ம கேவலமாக நினைக்காமல் செஞ்சோம்னா சக்ஸஸ் ஃபார்முலா வர முடியுங்க. கிராமப்புறங்களில் கிராமம் விவசாயம் சார்ந்த தொழில்களை செஞ்சு முன்னேற முடியும் என்பதற்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு.
3: நீங்கள் இப்போ கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
4: கோழி பண்ணையாளர்கள் கண்டிப்பாங்க கோழி பண்ணை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோழி பண்ணையில் போய் குறைஞ்சது 3 மாதமாவது பயிற்சி எடுத்துக்கணும். இன்னமும் அந்த ஊசி போடுற காலங்கள் 15 நாட்களுக்கு நீங்கள் அங்கேயே இருந்து தங்கி படித்தீங்கன்னா கற்றுக்கிட்டே தான், லேர்னிங் பை டூயிங். நாமளே கற்றுக்கிட்டோம்னா சக்ஸஸ் ஃபார்மராக கண்டிப்பாக வர முடியுங்க. நான் 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணையாளர்களை உருவாக்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என்னையா நீ பொய் கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கலாம். வெள்ளோட்டுக்கு போகிற வகையில் நீங்கள் திண்டுக்கல் போகிறப்ப வெள்ளோடுன்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே பாலமுருகன் ஒருத்தர் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே என்கிட்ட பயிற்சி எடுத்து இப்போ 20,000 கோழி வச்சுருக்காருங்க. நான் 10,000 கோழி தான் வச்சுருக்கேன். குருவை மிஞ்சின சிசின் ஆகிட்டார். அது இல்லாமல் காந்தி கிராமம் கிருஷி விஞ்ஞான கேந்திராவில் வந்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு கோழி பண்ணையை பற்றி பயிற்சி கொடுக்க சொன்னாங்க. நான் பயிற்சி கொடுத்து பச்சமல்லன் அப்படிங்கிற முன்னாள் இராணுவ வீரர் இப்போ 20,000 கோழி வச்சுருக்காரு. இது இல்லாமல் இப்போ நிறைய பண்ணையாளர்கள், நான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் அதிகமான பண்ணையாளர்களை உருவாக்குறதுக்கு சாந்தா சீலா நாயர் அவங்க டேப்கோ எம்டியாக இருந்தபோது ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கேயும் இந்த கோழி பண்ணை தொழிலை வளர்ச்சி அடைய செஞ்சுக்கிருக்கேன். லாபகரமாக நடத்தினோம்னா இதில் முக்கியமாக வந்து நோய் தடுப்பு, நோய் பராமரிப்பு, தீவன மேலாண்மை, லிட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட், இதை நம்ம ப்ராப்பராக செஞ்சோம்னா சக்ஸஸ் ஃபார்முலா வர முடியுங்க.
3: எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் முயற்சி வந்து திருவினையாக்கும்.
4: கண்டிப்பாங்க, கண்டிப்பாக முயற்சி.

0: விற்பனையாக்கும் அப்படிங்கறத இந்த கோழிப்பண்ண தொழில நம்ம கத்துக்கலாம்.
1: இதுவரைக்கும் உங்க நேரத்தை செலவழிச்சு கோழி பண்ணையாளர்களுக்கு நல்ல ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கீங்க சார். நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. இது மாதிரி வாய்ப்புகளை வந்து நான் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு பயிற்சி தர போறேன். எனக்கு மதுரை வானொலி நிலையத்தில் வாய்ப்பு தந்ததுக்கு நான் விவசாயிகள் சார்பில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து முன்னாள் துணை வேளாண் அலுவலர் யு செல்வராஜ் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சபரிநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: இப்போ நிறைய தகவல்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இந்த தகவல் அப்படின்றது வந்து நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோ உரையாடல்கள் இருக்குது, ஆடியோ உரையாடல்கள் இருக்குது. இப்போ அதை தவிர்த்து இந்த தகவல் எல்லாமே ஒரு உற்பத்திக்கான வழிகாட்டுதலும் தான், எந்த அளவுக்கு அவங்க லாபகரமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாபகரமாக எடுக்கிறது ஓகே, அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த விற்பனை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த அளவுக்கு உற்பத்தி இருந்தாலும் அது லாபகரமாக விற்றா மட்டும்தான் நமக்கான ஒரு நன்மை அப்படின்றது. இப்போ இதுக்கான தகவல் பரிமாற்றம் இந்த செயலிகள் மூலமா என்னென்ன இருக்கு?
2: இதுக்கு தான் அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு திட்டமாக ஈனாம் செயலியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. தேசிய வேளாண் சந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த செயலிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது முக்கிய சிறப்பம்சங்கள் என்னன்னா எல்லாமே வந்து முக்கியமாக விவசாயிகள் வந்து சந்திக்கிற முக்கிய இடர்பாடுகள் என்ன சந்தை, அதை வந்து அதுக்கு ஒரு தீர்வாக தான் வந்து இந்த செயலியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் விவசாயிகள் அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை இந்த செயலிகள் மூலியமாக சந்தைப்படுத்திக்கலாம். இந்த செயலிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து நம்ம நாட்டில் வந்து எந்த சந்தையில் நினச்சோம் அதில் வந்து நிறைய சந்தைகளை இணைச்சிருப்பாங்க. அதில் எல்லாமே வந்து விவசாயிகள் வந்து அந்த செயலிகளை விவசாயிகளாக பதிவு செஞ்சுட்டு அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களை எங்கே விலை நல்லாயிருக்கோ, இப்போ தேனியில் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் நம்ம வந்து மற்ற மாவட்டங்கள் மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வந்து விற்கக்கூடிய வழிமுறைகளை இதை வந்து அரசாங்கம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை நிறைய இப்போ வந்து விவசாயிகள் பயன்படுத்தி நல்லா அவங்களோட பொருட்களுக்கு வந்து விலையை வந்து எடுத்துட்ருக்கிறாங்க. அது மாதிரி விவசாயிகள் இது மாதிரி செயலிகள் பயன்படுத்தியும் நிறைய வந்து பண்ணலாம்.
1: இப்போ நிறைய செயலிகள் சொல்லியிருந்தீங்க, அதில் முக்கியமாக அந்த ஈ நாம் விற்பனைக்கானது அப்படின்னும் போது இப்போ விவசாயிகள் எந்த அளவுக்கு இப்போ நம்ம தேனியில் இருக்கோம் அப்படின்னும் போது தேனியில் இருக்க மக்கள் எந்த அளவுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க?
2: நம்ம தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஈ நாம் செயலியை வந்து பார்த்திங்கன்னா எல்லா வட்டாரங்கள்லையுமே விவசாயிகள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்லா ஆர்வமாகவும் வந்து இந்த பயன்படுத்துகிறாங்க. இதனோட முக்கிய சிறப்பம்சங்கள் என்னென்னா அவங்களோட இடத்துக்கே வந்து போயிட்டு அந்த பொருளை வந்து ஒழுங்குமுறை விற்பனை கூடும் அந்த மார்க்கெட் மூலமாகவும் வந்து பார்த்தோம்னா இந்த இதில் இணைஞ்சு நிறைய விண்ணப்பங்களும் வந்துட்டு இருக்குது. அதனால விவசாயிகள் ஆர்வமாகவும் இப்போ தான் விழிப்புணர்வு அடைஞ்சு இதில் வந்து பயன்பெறுறாங்க மேம்.

0: இப்போ இன்னும் நிறைய, அதாவது உழவர்களுக்கான இந்த தொழில்நுட்பங்கள், அதுவும் இப்போ முக்கியமாக இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து அபரிவிதமான வளர்ச்சி. இப்போல்லாம் பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது கூட வந்துடுச்சு. இதையும் நிறையா பேர் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இந்த துறை விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது?
1: அதாவது அந்த நன்மைகள்னு பொறுத்த வரைக்கும் இந்த செயலிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கும்படியாக தான் வந்து எல்லாமே அமைஞ்சிருக்குது. அந்த முன்னேற்றங்கள்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அறிவில் மட்டும் நல்ல மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு பொருளாதாரத்தில் மேம்படுத்திக்கிறதுக்கும் ஒரு நல்ல வழிமுறைகள் இருக்குது. அவங்களோட நேரங்களில் நிறைய இப்போல்லாம் வந்து தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு, அதை பயன்படுத்திட்டு இது மாதிரி எல்லாம் நிறைய வழிமுறைகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஈடு பொருட்கள், அதாவது விதை உரங்கள், பயிர்களுக்கான அந்த வளர்ச்சி ஊக்கிகள், இதெல்லாம் வந்து வாங்கிறதுக்கான அவங்க அருகில் இருக்கக்கூடிய அந்த மற்ற சேவைகளை தான் நம்பி இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏஐல் சொல்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செயலிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிஎன்ஏயோ அக்ரிகாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறைகள் இருக்குது. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான என்ன ரகங்கள் வேணும், அரசு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலியமாக அறிமுகப்படுத்திய ரகங்கள், பயிர் ரகங்கள், விவசாயிகளுக்கு என்னென்ன ரகங்கள் வேணும், அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா விவசாயிகளான பயிரோட வளர்ச்சி ஊக்கிகள், உரங்கள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செயலிகள்லேயே போயிட்டு ஒரே இடத்துல வீட்டிலேயே இருந்துட்டு விவசாயிகளோட அந்த பொருட்களை வந்து வாங்கிக்கலாம், வாங்கிட்டு அவங்களோட விவசாய பணிகளில் மேற்கொள்ளலாம். அதனால் இது மாதிரி செயலிகள் எல்லாம் விவசாயிகள் இப்போ பெரும்பாலும் பயன்படுத்தி பயன்பெறாங்க. அந்த பொருளை வந்து பார்த்தோன்னா இங்கேருந்தே எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துலேருந்து விவசாயிகள் வாங்குற அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க விவசாயிகள். அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதுக்கப்புறமும் வந்து அதனோட சேவைகளை நாங்களும் விவசாயிகளுக்கு வந்து இப்படியெல்லாம் வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி பண்ணிகிட்ருக்குறோம்.
0: முதல்லாம் பார்த்தோம்னா நிறைய விவசாய பொருட்களுக்கான கூட்டமைப்பு இருந்தது, அதன் மூலமாக நிறைய தகவல்கள் கிடச்சிது. இப்போ அடுத்தபடியாக டெக்னாலஜி அப்படின்னு போனதுக்கப்புறம் அதுலேயும் நிறைய இப்போ குரூப்ஸ், அதன் மூலமாகவும் நிறைய தகவல் கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம கேவிகே மூலமா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு?
1: சமூக வலைத்தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வேளாண் அறிவியல் மையத்துக்கு வரக்கூடிய விவசாயிகள், நாங்கள் நிகழ்ச்சிகள் மேற்கொண்டால் அதில் பயனாளர்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள், நாங்கள் தேனி மாவட்டத்தில் வழங்கக்கூடிய அனைத்து விவசாயிகள், கிராமப்பகுதியில் இருக்கிற இளைஞர்கள், பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து அந்த குழுக்களாக வந்து வச்சுருக்குறோம். அந்த குழுக்களில் அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப, அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப அதனோட தகவல்கள் எல்லாமே வந்து கொடுப்போம். விவசாய தகவல்கள் மட்டும் இல்லாமல் என்னென்ன திட்டங்களில் வச்சு பயன்பெறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் வேளாண் அறிவியல் மையம் மூலமாக நிறைய தொழில் முனைவோர்களை வந்து உருவாக்கியிருக்கோம். அப்போ அந்த தொழில் முனைவோர்களுக்கான அந்த குழுக்களை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ அந்த தொழில் முனைவோர்களை அவங்கள மேம்படுத்திக்கிறதுக்கான நிறைய பயிற்சிகள் நடத்துவோம். நிறைய நிறுவனங்கள் கூட அதை சார்ந்த தொழில் முனைவோர்களை வளர்ச்சி அடைறதுக்கான நிறைய நிறுவனங்கள் எல்லாம் வந்து இருக்கும், அதை சார்ந்த முதல்நிலை நிறுவனங்கள்லாம் இருக்கும். அந்த தொழில் முனைவோர்களுக்கு இருக்கக்கூடிய சேவைகள் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ விவசாயிகளுக்குமே வந்து பார்த்தோம்னா அதில் தொழில்நுட்ப தகவல்கள் மட்டும் இல்லாமல் முக்கியமாக வானிலை சார் நிலவரங்கள், அந்த வானிலை சார்ந்து நமக்கு வந்து எல்லா நிலவரங்களும் வந்து வாரத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எல்லா விவசாயிகளுக்குமே வந்து கொடுத்துட்றோம். அதே மாதிரி முன்கூட்டியே இப்போ மழைப்பொழிவு வந்துருச்சுன்னா முன்கூட்டியே நோய் மற்றும் பூச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதுக்கு வந்து முன்கூட்டியே வந்து ஆலோசனைகள் வழங்குறோம், குழுக்களில் வந்து ஆலோசனைகள் வழங்குறோம். நாங்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளோட இது எல்லாமே அந்த வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைத்தளங்களில் எங்களோட செயல்பாடுகளை வந்து பதிவிறக்கம் பண்ணுறோம். அதை பார்த்துட்டு மக்கள் வந்து வேளாண் அறிவியல் மையம் மூலமாக இவ்வளவு சேவைகள் நடக்குது, இதை நம்ம எல்லாமே பயன்படுத்தி மேம்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க.
0: வாட்ஸ்அப் குழுக்கள் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. எல்லா விவசாயிகளும் வந்து என்னென்ன தகவல் வேணும், இல்லை எனக்கான கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அதில் கேட்டு பயன்பெற முடியுது அப்படின்றீங்க.
1: விவசாயிகளுக்கு வந்து அவங்க தோட்டத்தில் வந்து விவசாய பணிகள் மேற்கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு பூச்சி தாக்குதல், ஒரு அறிகுறிகள் வந்திருக்கும், நோய் தாக்கியிருக்கும் அவங்களோட பயிர்களை, அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவங்களோட இதிலே வந்து ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து அந்த குழுக்களில் வந்து போட்டுருவாங்க. அப்போ நாங்கள் வல்லுநர்கள் வந்து இதனோட பிரச்சனைகள் பார்த்து அப்படியே அவங்களுக்கு வந்து வித்தின் அந்த குறைஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கான ஆலோசனைகளை வந்து அப்படி

0: தொடங்குவோம். அப்படின்னும் போது விவசாயிகள் இன்னும் வந்து நிறைய பயனுள்ளதாக இருக்குது, மற்ற விவசாயிகளுக்குமே அது பயனுள்ளதாக இருக்குது. இப்போ விவசாயிகள் வந்து பார்த்தோன்னா ஒரு கோழி வளர்ப்பில் ஆர்வமாக இருப்பாங்க, கோழி வளர்ப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட பொருளை வந்து சரியான விலைக்கு விற்கிறோம், அவங்கக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கிறதெல்லாமே வந்து பார்த்தோம்னா அதில் அவங்களுக்கு ஒரு வழிமுறையாக இருக்கும். இப்போ அந்த குழுக்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா இந்த விவசாயிகள்கிட்ட நாங்கள் இதை உற்பத்தி பண்ணுறோம், விவசாய சார்ந்த பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அவங்களுக்கு சந்தைக்கும் இது வந்து நல்ல ஒரு வாய்ப்புகளாக இருக்குது, விவசாயிகள் பயன்படுத்திக்கிறாங்க.
1: இப்போ தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு எப்பொழுதும் உதவிகரமாக இருக்கும்?
0: எந்தெந்த நேரங்களில் விவசாயிகளுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கக்கூடிய ஆலோசனை பெறத்துக்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலைகள் நிறைய நேரத்தில் வந்து இருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அவங்க இருக்கக்கூடிய இடத்துலையே யாரையும் சார்ந்து ஒரு இதுக்கு, இப்போ வந்து ஒரு பயிர் ரகங்கள் வாங்கினோம், இந்த பயிர்களுக்கு வந்து இந்த பூச்சி மருந்து அடிக்கணும், இந்த வகையான கட்டுப்படுத்தும் முறைகளை பயன்படுத்தணும், இதெல்லாம் வந்து யாருக்கிட்டையும் ஆலோசனை தான். அவங்களாவே வந்து விவசாயிகள் அவங்களாவே ஒரே இடத்துல இருந்து தெரிஞ்சு அவங்கள மேம்படுத்திக்கிறதுக்கு இது மாதிரி தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் எப்பவும் பயனுள்ளதாக இருக்குமே.
1: வேளாண் அறிவியல் நிலையத்தில் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகள் எந்த அளவுக்கு இந்த தகவல் செயலிகள் மூலமாகவோ இல்லை இணையதளம் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் குழுக்களை எந்த அளவுக்கு அவங்க பயன்படுத்தினா அவங்களுக்கான முன்னேற்ற பாதையில் போகலாம் அப்படின்றதுக்கு உங்களோட ஆலோசனைகள் என்னென்ன?
0: நமக்கு விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது மாதிரி முறைகளை தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு படிப்பாற்றல் இருக்கணும்னு யாருக்கிட்டையும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. நம்ம வந்து விவசாயிகளுக்கு அந்த செயலிகள் மூலமாக எழுத்தாற்றல் மூலிமா தொழில்நுட்பம் அப்படி மட்டும் இல்லாமல் பல வகைகளில் கொடுக்குறோம். விவசாயிகள் வந்து ஒரு செயல் விளக்க வீடியோக்களாக பதிவிறக்கம் பண்ணுவோம், ஒரு குரல் பதிவில் போடுவோம். அப்படின்னும் போது எல்லா விதமான விவசாயிகளுக்குமே இது மாதிரி செயலிகள் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். அதாவது அனைத்து மக்களுக்கும் அதை வந்து ஒரு சிறந்த முறையில் ஈஸியாக வந்து விவசாயிகளுக்கு வந்து உபயோகிச்சிக்கலாம் இது மாதிரி தொழில்நுட்பங்களை. இப்போ விவசாயிகள் எல்லாருமே அவங்களுக்கு இது மாதிரி செயலிகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் பயன்படுத்தி அவங்களோட ஒரு பொருளை, இப்போ நம்ம சொல்லியிருப்போம் ஈனாம் செயலியை பயன்படுத்தி அவங்க பொருளை வந்து எங்கே வேணாலையும் விச்சுக்கலாம் விற்றுக்கலாம் அப்படின்னு விளைவிக்கக்கூடிய பொருளை சொல்கிறேன். அப்போ அதற்காக வந்து பார்த்தோன்னா எங்களை மாதிரி வேளாண் அறிவியல் மையங்கள், விரிவாக்க மையங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கு உண்டாகிற சந்தேகங்களை எப்படி பயன்படுத்துறதுன்னு நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். அதில் விவசாயிகள் பங்கு பெற்று இன்னமும் வந்து இந்த தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். ஒரு விவசாயிகள் இருக்காங்கன்னா அவங்க ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை மற்ற விவசாயிகளுக்கு சொல்லணும், மற்ற விவசாயிகளுக்கு சொல்லும்போது இன்னமும் இது மாதிரி தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை வந்து இன்னும் பரவலாக்கம் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த வழிமுறையாக இருக்கும். மற்ற விவசாயிகள் சொல்லி சொல்லி இன்னும் நல்ல ஒரு சிறந்த முறையில் இருக்கும்.
1: இப்போ இந்த உழவன் செயலி அப்படின்றத பயன்படுத்தும் போதும் சரி, இல்லை இந்த தகவல் தொழில்நுட்பத்துக்கான அந்த நீங்கள் சொல்கிற வீடியோவோ ஆடியோவோ பயன்படுத்தும் போது, அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அனுபவப்பட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்க முடியுமா?
0: கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நாங்கள் விவசாயிகளோட இதில் வந்து பார்த்தோன்னா அவங்க எப்படியெல்லாம் என்னென்ன முறைகளெல்லாம் ஆர்வமாக அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நேரில் வந்து பார்க்க முடியும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணைகளில் வந்து இது மாதிரி ஒரு கண்டுணர்வு பயணமாக வயல்களில் வந்து பார்க்கும்போது ஒரு விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பயணங்களாக மேற்கொண்டிருந்தோம். ஸோ நார்மலாக அவர்கிட்ட என்ன பயிர் சாகுபடி பண்ணுறாங்க இது மாதிரி தான் வந்து கேட்கறதுக்கு நிறைய தகவல்கள் சேகரிக்கிறதுக்காக போகும். அப்போ அதாவது விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களுக்கு நிறைய அவங்கள மேம்படுத்திக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்களோட தொலைபேசிகளிலே நிறைய செயலிகள் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து அந்த செயலிகள் அவங்களால தகவல் பெற முடியலனாலையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேவைகளை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எங்களோட வேளாண் அறிவியல் மையத்துக்கு தொடர்பு கொள்கிறாங்க. அது இல்லாமல் கிசான் அழைப்பு மையம்னு சொல்லிட்டு இலவச தொலைபேசி என்றிருக்குது, டோல் ஃப்ரீ நம்பரோட இருக்குது. அந்த கிசான் அழைப்பு மையத்துக்கு அவங்க எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு அங்கே வேளாண் வல்லுநர்கள்கிட்ட அவங்களுக்கு உண்டாகக்கூடிய சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறாங்க. அதனால இது மாதிரி எல்லாம் நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண் முன்னாடியே வந்து அவங்களோட சந்தேகங்களை வந்து தீர்க்கிறது வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகளாக இருக்குது. அது நிறைய இடத்துல பார்க்கும்போது இன்னமும் இது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது.
1: இந்த தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து விவசாயிகளோட நலனுக்காக தான் என்ன செயலிகளாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன இணையத்தில்

0: பண்பாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவங்களுக்கான ஒரு நன்மை அளிக்கக்கூடிய வகையில இந்த வழிமுறைகள் எல்லாமே இருக்கணும். அதற்கான முயற்சிகளையும் வழிகாட்டுதலையும் நீங்க ரொம்ப அழகா செஞ்சிட்டு இருக்கீங்க. உண்மையாவே இன்னைக்கு நிலையத்துக்கு வருகை புரிந்து இந்த செயலிகள்னால என்ன, செயலிகள் வந்து தகவல் மட்டும் இல்ல, அவங்களோட விற்பனைக்கு எடுத்துட்டு போற வரைக்குமே அவங்க கூடவே பயணிக்குது அப்படின்ற ஒரு நல்ல தகவலையும் இன்னைக்கு எங்களுக்காக வழங்கியமைக்கு விவசாய பெருமக்களின் சார்பாகவும் அதே சமயம் நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றி.
2: மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் இதுவரை விவசாயிகளுக்கான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் குறித்து தேனி காமாட்சிபுரம் செண்டெக் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் சி சபரிநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.

தொடர்வது வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் முக்கணிகளின் தோழி என்று அழைக்கப்படும் தக்காளி பற்றிய தகவல்கள் கேட்கலாம். மா, பழா, வாழை ஆகிய முக்கணிகளின் தோழிகளில் தக்காளிக்கு முக்கிய பங்குண்டு. உணவுகளில் தக்காளியை தவிர்க்க இயலாது. ஆரோக்கியம் அளிக்கும் ஆரஞ்சு பழத்திற்கு இணையாக தக்காளி பழம் உடலுக்கு நல்ல பலத்தையும் இரத்த விருத்தியையும் அளிக்கக்கூடியது. இது இரத்தத்தை சுத்திகரித்து சரும நோய்களை குணப்படுத்துகிறது. நரம்பு தளர்ச்சியை போக்குகிறது. கண் பார்வையை தெளிவாக்குகிறது. பொதுவாக ஆண்டு முழுவதுமே தக்காளியை பயிர் செய்யலாம். வடிகால் வசதியும் கார அமிலத்தன்மையும் உள்ள வண்டல் மண் தக்காளி பயிருக்கு மிகவும் ஏற்றது. தொழு உரம் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, போராக்ஸ், துத்தநாக சல்பேட் ஆகியவற்றை அவ்வப்போது இட்டு மண்ணை அணைத்து விவசாயம் செய்ய வேண்டும். நல்ல விதைகள், உரிய நிலம், நீர் வசதி, ஊட்டச்சத்து, பயிர் பாதுகாப்பு, நோய் தடுப்பு முறைகள் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே குறுகிய காலத்திலே அறுவடை செய்யலாம். நோய் தடுப்பு முறைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் குறுகிய காலத்திலே அறுவடை செய்யலாம். காய் பழமாக மாறுகின்ற பொழுது குளோரோஃபில் நிறமிகளின் அளவு குறைந்து கெரோட்டின், ஆந்தோசன் ஆகிய நிறமிகளின் அளவுகள் அதிகரிப்பதால் தக்காளியின் தோல் இயல்பாகவே சிவப்பாக மாறுகிறது. தக்காளி பழத்தில் வைட்டமின் சி, சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் அடங்கியுள்ளது. தோல் நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பதோடு நோயை எதிர்க்கும் சக்தி கொண்டதாகவும் விளங்குகிறது. மாலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் ஆகியனவும் தக்காளி பழத்தில் அடங்கியுள்ளது. உடலுக்கு தேவையான ஆற்றலை அதிகமாக இயக்க சிட்ரிக் அமிலம் பெரிதும் உதவுகிறது. மாலிக் அமிலம் வயிற்று பாகத்தில் கல் உருவாவதை தடுக்கின்றது. தென்னாப்பிரிக்காவை தேசமாக கொண்டது செர்ரி எனும் சீமை தக்காளி. தாவர இயல் பிரகாரம் ஒரு வகை ரசம் நிறைந்த சிறு பழம் என வகுக்கப்பட்டுள்ளது. தக்காளி சாறு இரத்த விருத்தியை பெரிதும் அளிக்கிறது. தோலுக்கு பளபளப்பை பகிர்கிறது. கண்களில் தோன்றும் கருவளையம் நீங்கவும் கண்களின் ஓரங்களில் உண்டாகும் தோல் சுருக்கங்களை போக்கவும் தக்காளி பழ விழுதை அவற்றின் மீது பூசி குணமடையலாம். சரும பிணிகள் வராமல் காக்கிறது. வாய்ப்புண், வயிற்றுப்புண், நாக்குப்புண்களை ஆற்றுகின்றது. தக்காளி பழத்தில் நாட்டு தக்காளி, பெங்களூர் தக்காளி என இரண்டு ரகங்கள் உள்ளன. நாட்டு தக்காளி மிக மென்மையான தோலை கொண்டிருக்கும். சமைக்காமல் சாப்பிடுவதற்கு இந்த ரக தக்காளி மிகவும் சுவையாக இருக்கும். தக்காளியின் விலை 80 ரூபாய் வரை உயரவும் செய்யும், 8 ரூபாய் வரை இறங்கவும் செய்யும். விளைச்சல், வியாபார யுக்தி, சேமிப்பு ஆகியவற்றை சார்ந்து விலை இருந்து வருகிறது. தொழில் முறையிலே டொமேட்டோ ரைஸ் பவுடர், டொமேட்டோ பேஸ்ட், டொமேட்டோ கெச்சப் முதலான தயாரிப்புகள் நவீன வணிகத்திற்கு இதமாக அமைந்துள்ளன. தக்காளி பழங்களை கொதிக்கும் நீரில் சிறிது நேரம் போட்டு அவற்றின் தோலை எளிதாக உரித்துவிடலாம். பின் இவற்றை கொண்டு சுவையான சட்னி, பச்சடி, குழம்பு, குருமா, ரசம், சூப் ஆகியவை தயாரிக்கலாம். தக்காளி சாதம் சாப்பிட உடல் உஷ்ணம் மாறும். கர்ப்பிணிகள் தினமும் தக்காளி பழங்களை தக்கவாறு உட்கொண்டால் பிறக்கும் குழந்தை சிவந்த தோல் நிறத்தோடு மிளிர வாய்ப்புள்ளது. நம் வீட்டு தோட்டத்தில் வளர்க்க ஏற்றது தக்காளி. இதுவரை வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் முக்கணிகளின் தோழி என்று சொல்லப்படும் தக்காளி பற்றிய தகவல் கேட்டீர்கள். இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை. கோரையை கொல்ல கொள்ளுப்பயிர் விதை. கோரையை கொல்ல கொள்ளுப்பயிர் விதை. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும்.

விடை பெறும் முன். தென்கிழக்கு ஆசியா, பிலிப்பைன்ஸ், சீனா ஆகிய நாடுகள் காண்டா மிருக வண்டின் பிறப்பிடமாக சொல்லப்படுகிறது. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

0: அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்று கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு JP நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழைப்பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து 1 வார காலத்திற்குள் கண்காணிக்கப்படும் என்று ஆணையம் கூறியது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துகள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047ஆம் ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள்

மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதி உதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் செல்வி கீர்த்தனா கூறினார். காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் முறைகேடாக கனிம வளம் சுரண்டப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, கன்னியாகுமரி வழியாக கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், மக்கள் வங்கி திட்டம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான இயக்கம் குறித்தும் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்கலாம். இதில் நம்ம ஏரியா இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற இருக்காங்க. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியின் முதலாவதாக இளமையின் அழுத்தமும் ஆசையும் என்ற தலைப்பில் கலந்துரையாடலாக மாணவிகள் ஜெர்லின், நிவேதிதா மற்றும் திவ்யா ஜெயஸ்ரீ ஆகியோர் வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: இந்த இளமைன்னு சொன்னா நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம ஃபியூச்சரை டிசைட் ஆகும். லைக் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிற டைமும் அதுதான், நம்ம கெரியர் சூஸ் பண்ற டைமும் அதுதான், லைஃப்ல பெரிய பெரிய ட்ரீம்ஸ் கிரியேட் ஆகுற டைமும் அதுதான். ஆனா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ரெஷர் ரொம்பவே அதிகம் தான். ஸ்டடீஸ்ல ப்ரெஷர் ரொம்பவே ஜாஸ்தி. நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல காலேஜ் சேரணும், நல்ல ஜாப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டினியூஸா ப்ரெஷர் இருக்கு. இந்த ப்ரெஷர்னால நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்றாங்க. சில பேர் வந்து ஆன்சைட்டி, ஓவர் திங்கிங் மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான பிரஷர் பாத்தீங்கன்னா ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். பேரண்ட்ஸ் வந்து பசங்க நல்ல லைஃப் வாழணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா சில நேரம் அது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகிடுது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா பசங்களுக்கு ஒரு ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல தான் வந்து பசங்களை சேர்த்து விடுவாங்க. இதனாலேயே வந்து நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ரெஷர் ஆகுதுல்ல. சோ இன்னும் அடுத்த ஒரு படி மேல போனோம்னா நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ் நைபர்ஸ் எல்லாருமே வந்து நம்மள வந்து பக்கத்து இருக்கிறவங்க கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அவங்க இந்த மாதிரி கம்பேர் பண்ணும் போது நம்மளோட யங்ஸ்டர்ஸ்க்கான மென்டல் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதை பத்தி நீ என்ன நிவி நினைக்கிற?
3: நீங்க சொல்றது கரெக்ட் நான் நினைக்கிறேன் ஜெர்லின். ஆனா நீ வந்து ப்ரெஷர் மட்டும் ப்ரெஷர் பத்தி மட்டும் தான் பேசுற. நான் வந்து ஆசையை பத்தியும் பேச ஆசைப்படுறேன். ஏன்னா வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வந்து அதுவும் டீனேஜர்ஸ் பத்தி சொல்லவே வேணாம், ஆசை மட்டும்தான் படுறாங்க. அதுவும் எப்படி, அதுவும் தேர்ட் இயர்ஸ் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும், நல்ல சேலரி வாங்கணும், புது வீடு கட்டணும், கார் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசை வைக்கிறாங்க. இதுவே அவங்களுக்கு ஹெல்ப் ஆகுது, அதாவது அவங்களே அவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸோட டிராபேக் என்ன தெரியுமா? உடனே இன்ஸ்டன்டா சக்சஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க. அது இல்லாம இன்னொன்னு முக்கியமானதுன்னா சோசியல் மீடியா டிராபேக்.
4: கரெக்டா சொன்ன நிவேதிதா, சோசியல் மீடியா இம்பாக்ட் இப்ப இருக்கிற காலத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க காலகட்டத்திலாம் போனுனா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்தோம். கொரோனாக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு போன்னாலே என்னன்னு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு கூட போன் இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், அந்த அளவுக்கு இருக்கு இந்த இப்ப இருக்கிற சோசியல் மீடியாலாம். இந்த சோசியல் மீடியாவுக்குமே கம்பேர் பண்ணி நம்மள டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ரிலேஷன்ஷிப் ப்ரெஷர் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப், சோசியல் மீடியா சர்க்கிள். சில பேர் சோசியல் மீடியாவுக்காண்டியே வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நம்மளுக்காண்டி மட்டும் வாழாமல் அவங்க இப்படி நினச்சிருவாங்களோ அப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டியே சில பேரும் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்னன்னா ரிலேஷன்ஷிப். எல்லாத்துக்குமே எல்லா டீனேஜர்ஸ்க்கும் வர்றது தான். ஆனா அதை எப்படி சரி பண்ணி கொண்டு போகணும்னு அவங்க கையில தான் இருக்கு. இது சில சமயம் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸையும் தவற விடும், எமோஷனலா இம்பேலன்ஸும் ஆகும்.
2: ரெண்டு பேருமே கரெக்டா தான் சொல்றீங்க. ஆனா நம்ம ப்ரெஷர் ட்ரீம்ஸ் மட்டும் பத்தி பேசினா நம்மளுக்கு எப்படி கரெக்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம எல்லாத்துக்குமே தேவையான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். நம்மளுக்குலாம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னு சொன்னாலே வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தாலே பாதி ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ நம்மளோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு இது வரும். ஸோ டெய்லி ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது ஸ்டடீஸ்க்கு, ரெஸ்ட்டுக்கு, அதே சமயம் ஹாபீஸ்க்கும் வந்து நம்ம டைம் செட் பண்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது மென்டல் ஹெல்த் வந்து குறையும். அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்ம யூத் நம்மள மாதிரி இருக்கிறவங்களாம் நம்மளாம் ஃபெயிலியர் பார்த்து பயப்படுறதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லைஃப்ல சக்சஸ் ஆன பல பேர் வந்து ஃபெயிலியர் தானே பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம எதுக்கு நம்ம வந்து ஃபெயிலியர் பார்த்து பயப்படணும்? ஸோ ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதுலேருந்து புது திங்ஸ் லேர்ன் பண்ணிட்டு நம்ம சக்சஸ் பார்த்து போகலாமே. இந்த மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஈஸியாக போகலாம்.
3: ஓகே, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன் உங்ககிட்ட. இப்போ செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், யாருக்கிட்டையாச்சும் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? நம்ம என்ன பண்ண விரும்புகிறோம், நம்ம வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் பற்றி யாருமே தெரிஞ்சுக்கிறதே இல்லை ஃபர்ஸ்ட். அதுவும் இப்போ யாராச்சும் யாட்டையாச்சும் போய் கேட்டால் இந்த காலேஜ் ஏன் சேர்ந்தீங்கன்னு கேட்டால்

0: அப்பா சொன்னாங்க, எங்க அம்மா சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு கேப்போம். யாராவது ஒரு ஆள் நான் பிடிச்சு சேர்ந்தேன்னு யாராவது சொல்றோமா? அதனால நம்ம பாத்து என்னன்றத நம்ம தான் தேடணும்.
1: கரெக்டா தான் சொன்ன நிவி. எல்லாருமே வந்துட்டு யார் யாரும் என்னென்ன ஃபீல்டு போகணுமோ அந்தந்த ஃபீல்டு தான் போகணும். ஆனால் அதுக்கேத்த மாதிரி ப்ராக்டிஸும் இருக்கணும்ல, பொறுமையும் இருக்கணும்ல. இப்போ நானே ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு நான் டெய்லி எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும், ரன்னிங் போகணும். சும்மா அதை பத்திட்டு நான் நினைச்சிட்டே உட்காந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாதான் அதுக்கு கரெக்டா நான் போக முடியும். சோ நான் வந்துட்டு அதை பத்தி நினைச்சிட்டு எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா மட்டும் போடாது, அதுக்கு ஒரு கரெக்டான கிளியரான ஒரு கோலோட அதை ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்.
2: கரெக்டான ஜீவா, நீ சொல்றதே செல்ஃப் பிலீஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கான்ஃபிடன்ஸ் இருந்தா தானே அடுத்த ஸ்டெப் நம்மளால எடுத்து வைக்க முடியும். நம்ம ஃபெயிலியர் பார்த்து பயந்துட்டே இருந்தா கான்ஃபிடன்ஸ் வந்து நம்மளுக்கு வராது. ஸோ கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு நாமே வந்து ஒரு சின்ன சின்ன டாஸ்க் கொடுத்து அதில் அச்சீவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு என்னதான் ப்ரெஷர் இருந்தாலும் நம்மளோட ஆம்பிஷன் வந்து பெர்மனண்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம ப்ரெஷரை வந்து நம்ம மைண்ட் பண்ணோம்னா நம்ம ட்ரீம்ஸை நோக்கி போக முடியாது. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போவோம். அழுத்தம் நம்ம வாழ்க்கையில் வராது, அது நம்மளை உருவாக்க தான் வருது. இளமையின் ஆசைதான் நம்ம ஃபியூச்சரையே அமைக்குது. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணாமல் நம்ம லைஃப்பை நோக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக போவோம். தேங்க்யூ.

0: தொடர்ந்து இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில நகரமயமாக்கலின் சமூக மாற்றம் குறித்து கலந்துரையாடல் வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
1: வணக்கம், என் பெயர் வி கணேஷ் பிரசாத். நான் வந்து 3rd BSc மேக்ஸ் மாணவன். நானும் என் நண்பர்களும்

0: நகரமயமாக்கலும் சமூக மாற்றம் என்ற தலைப்பில் பேசப்போகிறோம். நகரமயமாக்கல் என்றால் என்ன? கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் வேலை, கல்வி, மருத்துவம் போன்ற நல்ல வாழ்க்கை வசதிகளுக்காக நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து குடியேறும் செயலாகும். சமூக மாற்றம் என்றால் சமூகத்தில் காலப்போக்கில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கும். இதில் வாழ்க்கை முறை, குடும்ப அமைப்பு, பண்பாடு, தொழில், கல்வி போன்றவை மாறுகின்றன. நகரமயமாக்கல் என்பது ஒரு நாணயம் போலே. இதில் சமூக மாற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் மிக சவால்களும் உண்டு.
1: இதனால் சமூகத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்குது. உதாரணமா சொல்லணும்னா கூட்டு குடும்பம் குறைஞ்சு அணுக்க குடும்பம் தான் ரொம்ப அதிகமாவே இருக்கு.
2: அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு பிரீத்தி, இதுல வந்து பெண்களின் பங்கு கூட அதிகரிச்சிருக்கு. இப்பெல்லாம் ஆண்களை விட பெண்கள் வந்து எல்லா துறைகளிலும் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க. சமூகத்துல இதனால பெண்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முக்கிய பங்கு வைக்கிறாங்க.
0: அதை கூட விட இதனால சில பிரச்சனை வந்து உருவாகுது. அதை பாருங்க, மக்கள் தொகை அதிகரிக்குது, போக்குவரத்து நெரிசல், சுற்றுச்சூழல், இது எல்லாமே ரொம்ப பாதிக்கப்படுதுன்றது முக்கியமான கருத்து இல்ல?
1: அதே நேரத்துல நன்மைகளையும் மறக்க கூடாது இல்லையா? கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, இது எல்லாமே சிட்டிஸ்ல தான் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது.
2: அது மட்டும் இல்லாம சமூக உறவு வந்து இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல என்னதுன்னா குறைஞ்சிருச்சு. இப்ப வந்து டெக்னாலஜி வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு. இப்ப நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஒரு மொபைல் போன் இருந்தா போதும், அவங்க உறவு வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம்.
1: மேலும் பொருளாதார சமத்துவன்மை தான் அதிகரிக்கிறது. சில பேர் ரொம்ப வசதியா இருக்காங்க, சில பேர் அடிப்படை வசதி கூட இல்லாம இருக்காங்க.
2: நீ சொன்னில பிரீத்தி, சிலர் அடிப்படை வசதி கூட போராடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க பிரீத்தி. அப்படி அடிப்படை வசதி வேணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மக்கள் நலனுக்காக சில வசதிகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அது வந்து எல்லாருக்குமே சமமாக வழங்கணும். அரசு திட்டமிட்ட நகர வளர்ச்சியை வந்து நம்ம கரெக்டாக மேற்கொள்ளணும். அப்படி நடந்தால் எல்லாருக்குமே எல்லா அடிப்படை வசதிகளும் கரெக்டாக கிடைக்கும்.
0: நீ என்னப்பா நகரமாக்கலும் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க? முக்கியமான விஷயத்துக்கு வா. எவ்வளோதான் நகரங்கள் வளர்ந்தாலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியம் அல்லவா?
1: அது மட்டுமல்ல, இளைஞர்களின் வாழ்க்கை முறையும் ரொம்பவே மாறுது. இளைஞர்கள் அனைவரும் தொழில்நுட்பத்தில் மட்டும்தான் இருக்காங்க. சமூக உறவுகள் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. வீட்டில் அம்மா அப்பா கிட்ட கூட பேசவே மாட்டாங்க.
2: இப்பெல்லாம் நகரங்களில் வந்து கலாச்சார கலவை வந்து அதிகமாயிருச்சு. இப்போ பல்வேறு மாநிலத்திலிருந்து, மதங்கள்லேருந்து, பல்வேறு மொழிகள்லேருந்து எல்லா மக்களும் ஒரு இடத்துல வந்து வாழ்கிறாங்க. இப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்து உருவாகுது.
0: அதை விட நகரமய மக்கள் வந்து நிறைய வேலைவாய்ப்பு அதிகமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் போட்டிகள் அதை விட கடுமையாயிடுச்சு.
1: எனவே நகரமய மக்கள் தவிர்க்க முடியாத ஒன்று இல்லையா? ஆனால் அதனால் ஏற்படும் சமூக மாற்றங்களை சமநிலைப்படுத்துவதும் அவசியம். அதனால் நம்ம அரசு, மக்கள், சமூக அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் நகரமய மக்கள் சமூக முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும்.
2: இப்போ இந்த டாபிக்லேருந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நகரமயமாக்கல் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தான். ஆனால் அது சமூகத்தில் பல்வேறு மாற்றங்களை வந்து ஏற்படுத்துது. அதில் சில நல்லதாகவும் இருக்குது, சிலது சவாலாகவும் இருக்குது. நகர வளர்ச்சி வந்து சமூக ஒற்றுமையை வந்து பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அனைவருக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா சமமான வாய்ப்பு வந்து கொடுக்கணும். நகரம் வளர மனிதம் வந்து வளரணும்.
3: நகரம் வளர மனிதம் வளர வேண்டும்.
4: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில் எஸ் வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெற்று வழங்கிய கலந்துரையாடல். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத். நிகழ்ச்சி படைப்பு கே. வேல்முருகன்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் ஈரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: a key role in it. Government reiterates readiness for meaningful discussion on NEET paper leak issue in Parliament, criticizes attempts to use youth protests for political gains. Opposition disrupts proceedings in both houses, demands resignation of Education Minister before discussion. Delhi High Court seeks responses from centre and police and pleas alleging use of excessive force on protesters. And in China Open Badminton, PV Sindhu and Ayush Shetty enter singles pre-quarterfinals. That is all in the news at 9. Good night.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:15. ஆகாஷ்வாணி
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளி துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் செயல்பாடு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அந்நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மேம், இப்ப நீங்க வந்து உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கும் போது என்ன சூழல் இருந்துச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சூழல் வந்து மாறி இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு மேம்?
4: இந்த டீம் நீங்க இதை வச்சுக்கிட்டு நாங்க 1000 கோடி கொடுத்து ராக்கெட் பில்ட் பண்றோம், இதுல நீங்க சேட்டலைட் வைக்கணுமா, ஓடுங்க முதல்ல படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லிட்டில் சேட் பட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இது. பட் எடுத்து வச்ச கால திருப்பி இல்லாம இதை வேற எப்படி நம்ம லான்ச் பண்ண முடியும்னு தேடி தேடி பாக்குறப்பதான் ஹை ஆல்டிடியூட் பலூனிங்னு நாங்க வந்து இது பண்ணோம். ஸோ அந்த ஹை ஆல்டிடியூட் பலூன் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட வானிலை ஆராய்ச்சி எவ்ரிடே ஒரு பலூன் அனுப்புவாங்க, அவங்க வந்து ஹைட்ரோஜன் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணக்கூடாது, தனியார் இருந்தால் ஹைட்ரோஜன் பிகாஸ் இன்ஃப்ளமேபிள்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? ஸோ உடனே சரி ஹீலியம் பலூன், பலூன் எங்கே கிடைக்கும், ஹீலியம் எங்கே கிடைக்கும், இதுக்கு எவ்வளோ செலவுனா அவ்வளோ செலவு. நாங்கள் ஃபஸ்ட்டு பலூன் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், பட் அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம். ஏன்னா நீங்கள் சேட்டலைட்னு ராக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலக்ட்ரானிக் பே ரெடி பண்ணி அது வந்து மேலே போகிற இருக்கிற சந்தோஷம், அதை வந்து ட்ராக் பண்ணுறோம் பார்த்தீங்களா கீழே வந்து, ஓ மை காட், அப்புறம் சிமுலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்படி ஒரு சுவாரஸ்யம். இதெல்லாம் புக்கில் படிக்க முடியாது, இதெல்லாம் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோட நிறுவனம் ஆரம்பித்ததில் பரவாயில்லடா எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும், ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லான்ச்சுக்கு அவ்வளோ முறை நீங்கள் 500 மீட்டருக்கு மேலே எதுவும் அனுப்பக்கூடாது. சொன்னேன் சயின்ஸுக்கு வந்து நம்ம பண்ணணும்னா எப்படியா இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்று அந்த கடவுள் நம்ம டெஸ்ட் பண்ண வரும் முதல்ல அப்புறம் கடைசியில் சரி சரின்னு தூக்கி விடுவார்ல, அதே மாதிரி லான்ச்சுக்கு முத நாள் ஈவினிங் தான் எங்களுக்கு நோ டைம்னு வருது. அப்போ தான் தெரியறது நமக்கு டிஜிசிஏன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஒரு தனி பிரிவு இருக்குது, ஏர்ஃபோர்ஸில் ஒரு தனி பிரிவு இருக்குதுன்னு தேடி தேடி கிட்டத்தட்ட 3 மாதம் எவ்ரி டே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டுருந்தேன். ப்ளஸ் அவங்களுக்கும் அது புதுசு, நீங்கள் தான் மேலே அனுப்புகிறீங்களா பலூனை, ஆள் உட்காந்து போவாங்களா, எப்படி போவாங்க, எப்படி கீழே வரும், பாராஷூட்டா, எங்கே வாங்குவீங்க, பலூனுக்கு நம்பர் இருக்குமா, இத்தனை கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கூகுளெலாம் கிடைக்காது. ஸோ ரொம்ப தேடி படித்து படித்து படித்து, பட் என்னன்னா அந்த படிப்பு தான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துரும், ஏ போடா பலூன் லான்ச்சா, நீ இதெல்லாம் பண்ணு கற்றுக்கலாம், டக்கு டக்குன்னு பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணதுக்கும் அந்த குழந்தைங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காம்போனென்ட், அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற காம்போனென்ட். இப்போ இன்னும் என்னென்ன பண்ண முடியும் பலூன்லேயே வந்து என்னென்னா சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம ராக்கெட்டு மேலே அனுப்புகிறோம் இல்லைங்களா, ராக்கெட் மேலே போயிட்டு சேட்டலைட்டை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடில், அங்கேருந்தது மேலேருந்து பார்க்குது, அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த செயற்கைக்கோள், ரைட். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம 30-50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே என்ன பண்ணுறாங்க, நாசா ராட்சச பலூன் ஒன்று, அந்த ராட்சச பலூனியே வந்து நம்ம 2 நாள் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த சஸ்டெயின் பண்ணி அதுலேருந்து இமேஜ் எடுக்கிறத நம்ம கொலேட் பண்ணி என்னெல்லாம் நடக்கும் பூமியிலன்னு பார்க்கறது எக்கனாமிக்கலா ராக்கெட்டை விட இதுல பண்ணலாம். ஸோ படிப்படியாக நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களே ஃபஸ்ட்டு பெலூன்லேருந்து ஆரம்பித்து அடுத்தது சப்ஆர்பிட்டல் மிஷன் அப்படின்னு. சப்ஆர்பிட்டல் அப்படிங்கிறது பாரபோலா, மேலே ராக்கெட் போயிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துடும் பேலோட. ஸோ அதை நம்ம வந்து அப்போல்லாம் நமக்கு பெரிய பேலோடுங்கிறதுக்கே பெருசாக அர்த்தம் தெரியாது. ஸோ நாசாவில் ஒரு சேலஞ்ச் இருந்தது,
5: ஐடூடில் இங்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன்,

0: வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, 64 கிராம்குள்ள நீங்கள் எது வேணால் நீங்கள் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எங்களது ஸ்டீம் எல்லாமே ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ நாங்கள் அதில் வந்து வெறும் ஏதோ எலக்ட்ரானிக்லாம் வைக்காமல் நம்ம ப்ராப்பராக ஒரு 3D பிரிண்டட் ஸ்ட்ரக்சர்டு ஒரு ப்ராப்பர் சேட்டலைட் மாதிரியே டிசைன் பண்ணி நம்ம ஏன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அமைச்சோம். 80,000 பீப்புளில் செலக்ட் ஆனோம். ஃப்ரீ லான்ச் நாசாவில் முதல் முறையாக வந்து ஒரு இந்தியன் ஹை ஸ்கூல் டீம் வந்து நாசாவோட ராக்கெட்டில் போச்சு.
1: நாட்டுக்கே பெருமை,
0: அப்படி ஒரு பெருமை. எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் யாரெல்லாம் வந்து ஷேம் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க என்ஜினியர் கூட இல்லை, சயின்டிஸ்ட் கூட இல்லை, இவங்க யார் விண்வெளிக்கு இதெல்லாம் பண்ணுறது, குரியர் பில் இருக்கா மேடம், இப்படியே கேட்டாங்க. ஒரு 100 பேர் கூடின இடத்துல, ஓ உங்களுக்கு நாசா சான்ஸ் கொடுக்குறாங்களா, ஓ நீங்கள் இதை நாசா காமிச்சிங்களா, குரியர் பில் இருக்கா மேடம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் புண்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுதான் வந்து நம்மளோட ப்ரொபல்ஷன் நான் நினைப்பேன்.
1: நிச்சயமாக
0: அதுதான் நம்மளை புஷ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஆமாங்க அப்படின்னு. லான்ச் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 9

0: இன்னைக்கு இதெல்லாம் பண்ணுறது, குரியர் பில் இருக்கா மேடம், இப்படியே கேட்டாங்க. ஒரு 100 பேர் கூடின இடத்துல, ஓ உங்களுக்கு நாசா சான்ஸ் கொடுக்குறாங்களா, ஓ நீங்கள் இதை நாசா காமிச்சிங்களா, குரியர் பில் இருக்கா மேடம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் புண்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுதான் வந்து நம்மளோட ப்ரொபல்ஷன் நான் நினைப்பேன்.
1: நிச்சயமாக
0: அதுதான் நம்மளை புஷ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஆமாங்க அப்படின்னு. லான்ச் ஆன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 900 மீடியா கவர் பண்ணாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. 3 வருஷத்தில் எத்தனையோ காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்ல நினைச்சே பார்க்கல, இந்தியால இவ்வளோ ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கொலராடோ ஸ்பேஸ் கிராண்ட் கன்சோர்ஷியமோட ஹெட், அவங்க தான் நாலேஜ் பார்ட்னர். அன்னிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளரி குழந்தைங்க, நான் சேட்டலைட் பண்ணுவோம், நான் சேட்டலைட் பண்ணுவோம். சில சேட்டலைட்டுங்கிறது தனி மனுஷனால் பண்ண முடியாது, இட் ஹேஸ் டு பி அ டீம் ஒர்க். ஏன்னா அதில் சாஃப்ட்வேர் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் இருக்குது, தட் இஸ் மெக்கானிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த புரிதல் வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வரும்னா, அதை நம்ம படிப்பினையாக கொடுக்குறப்ப மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எவ்ரி டைம் நாங்கள் ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணுறப்ப பேரலலாக சில்ட்ரனுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இதனால அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து உலக அளவில் ஒரு மிஷன் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னா, ஒரு 21 மாடியூலில் ஒரு முதல்ல ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணுங்கப்பா, குழந்தைங்க முதல்ல படிக்கட்டும் எல்லாருக்கும், எல்லாருமே என்னன்னா ஒரு பிஏ படிக்கிற குழந்தை கூட வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளால் கொடுக்க முடியும். எவ்ரி என்ஜினியர் நீட்ஸ் டு திங்க் அ லிட்டில் டிஃப்ரெண்ட், அவங்கெல்லாம் தான் இதில் இருக்க முடியும்.
1: நிச்சயமா மேம், நீங்கள் பேசினதுலேருந்து உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று, ஹடல்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய குழந்தைங்க வந்து அறிவாக இருக்காங்க, அந்த அறிவை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு நம்ம வந்து ஒரு தளமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நீங்கள் சொல்கிறீங்க. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு, நாசாவில் வந்து பாராட்டப்பட்டிருக்கோம், நம்ம நாடே வந்து தலை நிமிர்ந்து நின்றுருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்தை பார்க்குறேன், உங்களுடைய ரீசன்ட் மிஷன் அதை பற்றி நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து இப்போ கிடைச்சிருக்கு விண்வெளி துறையில், அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களும் கூட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம்?
0: ஓ, இந்த க்வெஸ்சன் நீங்கள் கேட்டாலே எனக்கு அப்படியே பயங்கரமாக ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும். இது ஏன்னா பெண்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ், பிளஸ் என்னன்னா கிரிட்டிக்கலான நேரத்துல வந்து உதறி விட்டு பிரெஷர் ஆகி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தில் லேபர் பெயின் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். ஸோ அந்த இடத்துலையே நம்ம வந்து சிரிச்சுட்டு ஒரு புது உயிரை வெளியில் கொண்டு வரதை எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எளிமையாக நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஜஸ்ட் அ சேட்டலைட் டெக்னாலஜி, இட்ஸ் ஜஸ்ட் அ ராக்கெட் டெக்னாலஜி. எனக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும், நான் சொல்லுவேன் இந்த மாதிரி தான் அணுகணும். அண்ட் எவ்ரி பெண் குழந்தை அதை வந்து நினைக்கிறோம், தட் டெக்னாலஜி இஸ் ஈஸி. ஏன்னா முத்திரை குத்தப்பட்டிருக்கு பெண்களால் இந்த மாதிரி டெக்னாலஜி, அதுவும் டீப் டெக்கில் வேலை பண்ண முடியாதுன்னு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விமென் தான் வந்து இஸ்ரோவில் பின்னாடி இருக்காங்க, பட் ஆனால் இன்னமும் பின்னாடி தான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, என்னைக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பெண் சேர்மனாக வராங்க எல்லா நிறுவனத்துக்கும், அவங்களால பெரிய பெரிய மிஷின்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்பிக்கை வரணும். ஸ்டார்ட் அப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே 3-4 கோஃபவுண்டர், தட் இஸ் ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்லை பிரதர் இருப்பாங்க, இல்லை ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆஹா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்னா, ஐ ஆம் த ஃபவுண்டர், ஐ எம் நாட் அ கோஃபவுண்டர் வித் எனிபடி அப்படின்னு சொல்கிறப்ப. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம பணம் வாங்கணும் விசி கிட்டனா 2-3 கோஃபவுண்டர்ஸ் இருந்தால் தான் வந்து பணம் தருவாங்க. பட் அதில் ஆக்டிவாக எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ரன்ல இருக்கோமோ அதுதான் வந்து சந்தோஷம். ஏன்னா உலகத்தில் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து விமென் டீப் டெக்கில் இருக்காங்க, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, லீடர்ஷிப் ரோல்ஸில். 19% விமென் தான் வந்து ஸ்டெம் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒன்று பயமா, இல்லைனா வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஈக்குவல் பே இல்லையா, இல்லைனா நம்மளோட ஜென்ரலாக வந்து ஏஷியன்னு கூட இல்லை. இப்போ நாங்கள் பண்ணுற மிஷின் வந்து 108 நாடுகள்லேருந்து 12,000 பெண் குழந்தைங்களை வச்சு நாங்கள் செயற்கைக்கோள் டெவலப் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு ஒரு நாடுகளில் பேசுகிறப்பவும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் விமனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டில் வந்து அவங்களோட எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வேலைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும்னா நிறைய ஓப்பன் மைண்டட்னஸ் வரணும் சொசைட்டியில்.
1: நாட்டோட முன்னேற்றத்தில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு அவசியம் அப்படின்றத அரசு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு அடிப்படை தான் இதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பெண்கள் வந்து

0: இப்ப எல்லா துறையிலையும் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயமா கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேம். இப்போ இதற்கான படிப்புகள், ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து விண்வெளித்துறை ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அதுல வந்து சாதிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்கும். இதற்கான படிப்பு என்ன படிக்கணும், உங்களுடைய அட்வைஸ் என்ன மேம்?
1: ஓகே, இது வந்து நான் பேசிக்காக வந்து ஸ்கூல்ல இருந்தே வரணும். இதுக்கு தேவை ஃபிசிக்ஸ் மேத்து தான், இது வந்து தனியாக ஒரு படிப்புன்னு இல்லை, அதை எல்லாத்தையும் சேர்க்கறது தான். இப்போ நாலாம் கிளாஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெர்மினாலஜிஸ் ப்ரொபல்ஷன் நேவியானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தால் பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸில் வரப்பவே தாட் ப்ராசஸஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் பயங்கர ஷ்ரூடு, ஸோ அதனால் அவங்களால திங்க் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும்னு. ஏன்னா ஃபியூவல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜர் காஸ்ட் இன்கரிங் திங் ஃபார் அ ராக்கெட் டு கோ அப். ஸோ அப்படி இருக்கிறப்ப பயோஃபியூவல்ஸ்லாம் வந்து இப்போ யோசிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீன் ப்ரொபல்ஷன் எப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாடத்தை சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டோம்னா திங்கிங் கெப்பாசிட்டி வந்து மல்டிபிளாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நாலாம் கிளாஸ்லேருந்து இட்ஸ் ஐடியல். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா நாலாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பாடத்திட்டமே உருவாக்கிட்டோம். உருவாக்கி அரசுகளுக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம். கொடுத்து நீங்கள் தயவு செஞ்சு இதை எல்லா ஸ்கூல்லையும் இன்டகிரேட் பண்ணிடுங்க. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க, பணம் வசதி இருக்கிற குழந்தைங்க வந்து ஒர்க் ஷாப்னு போயிடுறாங்க. அது ஏன் பணம் வசதி படைக்காத குழந்தைங்க எத்தனையோ வந்து ஆர்வம் மட்டும் இல்லை, பயங்கர பிரில்லியன்ட் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எங்கே போய் படிக்கிறது? இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ தான் நாங்கள் வந்து இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி ஃபஸ்ட்டு எஸ்வட்டினி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும், ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடு, அந்த நாட்டுக்கும் செய்ஷல்ஸோட 50வது சுதந்திர தினம் இப்போ தான் கொண்டாடினாங்க.
0: ஆமாம்,
1: அதுக்கு கிஃப்டாக நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா மூலமாக இந்த பாடத்திட்டத்தை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கே தமிழ்நாடு இந்தியாவில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் மூலமாக ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லா இதுலேயும் நாங்கள் பேசிகிட்ருக்கோம்.
0: நிச்சயமாக ஒரு நல்ல நோக்கம், இது வந்து நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குது மேம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க 350 அபோவ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்குது இன் ஸ்பேஸ் செக்டரில் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ படிச்சுட்டு வரும்போது இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கும் நம்மளுடைய விண்வெளித்துறை இன்னும் அதிகமாக வந்து முன்னேற்றம் காணும், வந்து ஒரு வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமா மேம்? இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்?
1: கண்டிப்பாக இருக்கும். புது புது லான்ச் பேடு, மொபைல் லான்ச் பேடு அப்படிலாம், தட் இஸ் மொபைல் லான்ச் பேட்னா இப்போ நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்து தான் லான்ச் பண்ணணும்னு இல்லை, ஒரு ட்ரக்கில் கண்டெய்னர் ட்ரக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரக்கில் நம்ம ராக்கெட்டை எடுத்துட்டு டெசர்ட் கொஞ்சம் பாலைவனம் அந்த மாதிரி ஒரு இடத்துல, இல்லை நடுக்கடலில், அங்கேருந்து போய் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது. அதை தாண்டி இப்போ என்னென்னா மேலே போகிற செயற்கைக்கோள்கள் வந்து நம்ம இமேஜஸ் எடுக்கிறப்ப அது எல்லாம் டேட்டா டம்ப் கீழே வரத்துக்கு வந்து அத்தனை பவர் தேவைப்படும். எப்போவுமே சேட்டலைட் ஃபெயிலியர் வந்து முக்கால்வாசி இந்த பவர் கன்சம்ஷனில் தான் ஃபெயில் ஆகும். ஸோ அதை கேல்குலேட், பவர் பட்ஜெட் கேல்குலேட் பண்ணுறதே ஒரு மண்டவலி. அந்த கேல்குலேஷனில் நம்ம ஒரு தோராயமாக தான் பண்ண முடியும், பேட்டரி வைக்கிறோம், சோலார் பேனல் வைக்கிறோம், -120, 150, 160 சொல்கிறோம், இது தாங்குமா அது தாங்காதான்னு எல்லாம் ட்ரையல் பேசிஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா அதுக்கு நிறைய சிமுலேட்டர்ஸ் வந்திருக்கு, ஸோ அது சிமுலேட் பண்றாங்க. அதை தாண்டி என்னன்னா மேலேயே வந்து ஏஐ மூலமா எந்த பிக்சர் நல்லா இருக்கோ அதை மட்டும் கீழே அனுப்புறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு வந்து வேலையும் மிச்சம் அண்ட் இஃபெக்டிவாக நம்மளால் வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்து இதோட மேப்பிங் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம், ஏன்னா இந்தியாவோட முதல் ப்ரைவேட் லான்ச் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இதில் ஒரு சின்ன பங்களிப்பு சொல்லணும், அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்ப எங்களோட பேலோட அதில் இருந்தது ஃபன் சாட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்றைக்கி அவங்க வந்து 80 கிலோமீட்டர்லேருந்து தாண்டி ஆர்பிட்டை டச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சந்தோஷம். ஸ்கை ரூட்டுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
0: விண்வெளித்துறையில் என்ன மாதிரியான ஹடல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி தாண்டி வரணும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த விண்வெளித்துறையில் எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுத்து போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி மேம்.
1: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை என்ற நிகழ்ச்சியில் ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீண இசை கேட்கலாம்.

சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் துவக்கமாக லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் இயற்றிய பரம கருணாகர என்று துவங்கும் வர்ணம், கருடத்துவனி ராகம், ஆதி தாளம்.

நேரம் 9:58:20. ஆகாஷ்வாணி ஒலித்துக் கொண்டிருக்கும் அரங்கிசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜேஸ்வரி பத்மநாபன் அவர்களின் வீணை இசை. சேர்த்தலை ஆர். அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி எதுட்ட நிலச்சித்தே தியாகராஜ கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸ்ல இந்த ஒரு மணி நேரமும் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்க போறோம். இன்னைக்கு யார் நடிச்ச திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லதா அவங்க நடிச்ச திரைப்படத்துல இருந்தா பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். அதாவது இவங்க வந்துட்டு எந்த படத்தில் முன்னாடி அறிமுகமானாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இவங்களோட இயற்பெயர் வந்து நளினி அப்படிங்கிறது. இவங்க வந்து June 7, 1953 பிறந்திருக்காங்க. 15 வயசுலேயே சினிமாவில் அறிமுகம் காணப்பட்டாங்க. இவங்களோட சிறந்த நடன திறமை மற்றும் அழகான

பார்த்தாலும் ரசிகர்களோட மனதை கவர்ந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களோட முக்கிய விருதுகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கினாங்க. அப்புறம் தமிழக அரசோட கலைமாமணி விருதையும் பெற்றிருக்காங்க. இப்போ இவங்க நடித்த ஒரு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சே இருங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

கிருமிக்குள் இருக்கும் சிவப்பு உதட்டு கனிக்குள் இருக்கும் சிவப்பு.

எனக்கு சுவைக்கும் நினைப்பே துடிக்கும் அனைத்து சுவைக்கும் நினைப்பே துடிக்கும்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருந்தது நான் சுபத்ரா தேவி. கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றி நேயர்களே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேரம் இரவு 11 மணி. தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்வோம். காலை 5:45 ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசையில் எமது ஒலிபரப்புகள் இனிதே துவங்கும். 6:05

ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, அதில் அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி ஆகியன இடம்பெற கேட்கலாம். அதில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்து விருதுநகர் கோவிலாங்குளம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலையம் பூச்சியியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஜடா கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எஸ் நமசிவாயம் அவர்கள். 7:00 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 நலமாய் வாழ மருந்தின் மகத்துவம் பற்றிய தகவல் தருகிறார் மருந்தாளுநர் ஏ கே ஞானச்சந்திரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். மதுரை தென்றல் 8:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை அக்ஷய் பத்மநாபன் பாட்டு. 6:00 வயலின் மடிப்பாக்கம் பி சுரேஷ் மிருதங்கம் என் சுந்தர் மோர்சிங். 10:00 மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம் இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு படைப்பு சென்னை வானொலி நிலையம். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 இசை மேடை கத்ரி கோபால்நாத் சாக்ஸோபோன் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல். பெண்ணிய சிந்தனை கவிதைகள் பானுமதி நாச்சியார். அணையாடை என்ற நாப்கின் உற்பத்தியாளர் வள்ளி சுந்தரராஜன் உடம் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒலிபரப்புகள் நிறைவு பெறும். மீண்டும் மாலை 5:27 ஒலிபரப்பு துவங்கும். 5:30 மதுரத்தில் 6 நிகழ்ச்சி நேரமும், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தில், 6:55 செய்தி செய்திகள், 7 மதுரத்தில், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம், 8:30 நலமாய் வாழ, சித்த மருத்துவத்தில் நோய் அணுகா வழிமுறைகள் பத்தியம் பற்றி விளக்கம் அளிக்கிறார் சித்த மருத்துவர் ஆர் பிரேம்குமார் அவர்கள். 4 பகுதி கேட்கலாம். 8:45 மதுரத்தில், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தில், 9:30 நாடகமலர், 10 பாராளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகள், 11 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒலிபரப்புகள் நிறைவு பெறும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1269 கிலோ ஹெட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.